ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 14 தேதி 2026 ஆண்டு ஜூன் மாதம் 4 தேதி இன்று வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. தொடர்வது மங்கள இசை. நேரம் 5:49:46. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

நாளொரு குரல். மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து, நோக்கக்குழையும் விருந்து, அதிகாரம் விருந்தோம்பல். விளக்கம்: அனிசப்பூ மோந்தவுடன் வாடிவிடும், அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பர்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஊரையும் சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
2: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
1: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
2: தினமும் காலை 8-2 உங்கள்

0: ரெயின்போ புதுவை 102.8
1: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: ஹே மேன், உன்னால எங்க வீட்ல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
3: என்னடா சொல்ற?
2: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் விடுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
3: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
2: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
0: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல
4: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே.
5: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
5: தினமும் காலை 9:02 இருக்கு.
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
5: எஃப்எம் ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
8: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
9: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
10: அப்படியே பேசிட்டாலும்
8: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
11: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
9: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
8: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
11: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
9: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.

நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் இனிவருக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாசுதின நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

ஆரப்பத்திற்கு எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள் படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை நிகழ்ச்சி. சென்னை அஞ்சல் 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களில் பனிவரகு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், இயற்கையை மீட்டெடுப்போம். உயிரியல் பல்வகைமையின் அவசியம் வாசிப்பவர் முனிவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, சொத்துரிமை சட்டங்கள் குறித்த வழக்குரைஞர் எஸ் சண்முகன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, கர்ப்பகாலத்தில் முதல் 3 மாத கால பராமரிப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரை 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சீனு. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 இருந்து 10:32 வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ. 10:32 இருந்து 11 மணி வரை கெட் செட் கோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்திரையில் பெண்கள் வழங்குகிறார்.

ஆர்ஜே கங்கா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணியிலிருந்து 3:30 வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் ஹலோ டாக்டர். இதய துடிப்பு கோளாறுகள் மற்றும் ஃபேஸ் மேக்கர் குறித்து மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இதயவியல் துறை மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் பி ஸ்ரீதர் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 3:30 முதல் 4 மணி வரை ஹலோ டாக்டர். 4 மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் நிகழ்ச்சி டெல்லி ஏஞ்சல். 5 மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆந்துவன். 6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 மணி வரை, மீண்டும் 7:25 முதல் 7:30 வரை மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 மணி முதல் 8 மணி வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், 7 இரவு 7 மணி மற்றும் 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேர்களே, இனி நமது 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்போர் மறைந்த தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9:00 அரங்கிசை. கொல்கட்டா கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்களின் வயலின். ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருந்தங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு பொது இடங்களில் தூய்மை. நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். 12:00 வளமான பாரதம். மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம் அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 முதல் 12:40 வரை பன்னிசை மாலை உஷாராஜ் அவர்களின் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருப்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே கங்கா. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். சுபலட்சுமி மற்றும் சுவர்ணலதா ஆகியோரின் இரு வயலின் இசை. மாலை 4:00 ரிஷி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை யுவன் சங்கர் ராஜா. திரைக்கதை இயக்கம் சுந்தர் சி அவர்கள். 5:00 பொன்மாலை பொழுது உயிர் என தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரைசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து விருதாச்சலம் மண்டல ஆராய்ச்சி நிலைய தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஆர் பாஸ்கரனுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும்.

8 மணி முதல் 8:35 மணி வரை மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு பல்வேறு கருப்பொருள்களில் தேசிய செய்தி சேவை மற்றும் ஆகாஷ்வாணி வழங்கும் சிறப்பு தொடர். 8:35 மணி முதல் 8:58 வரை திரையிசை, 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 9:30 நாடகமலர், அலையும் ஆசைகள் நாடகம் எழுதியவர் அகஸ்டோ அவர்கள், நடிப்பு பி ராமன், எஸ் எஸ் சுந்தரராஜன், வி சசிகுமார், எஸ் ஜெயந்தி, ஆர் கீதா ஆகியோர், அமைப்பு கே ஆர் ஜெய்கணேஷ், எம் ரமேஷ், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10 மணிக்கு அகில பாரதிய பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சி, ஸ்ரீமதி சௌமியா மிஸ்ரா மைதிலி நாட்டுப்புற பாடல் படைப்பு ஆகாஷ்வாணி டெல்லி, விஜயகுமார் சமந்த்ராய் ஒடியா மொழி மெல்லிசை பாடல் படைப்பு ஆகாஷ்வாணி ஜெய்ப்பூர். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

0: அகஸ்டோ அவர்கள் நடிப்பு பி ராமன், எஸ் எஸ் சுந்தரராஜன், வி சசிகுமார், எஸ் ஜெயந்தி, ஆர் கீதா ஆகியோர். அமைப்பு கே ஆர் ஜெய்கணேஷ், எம் ரமேஷ், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10 மணிக்கு அகில பாரதிய பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சி. ஸ்ரீமதி சௌமியா மிஸ்ரா மைதிலி நாட்டுப்புற பாடல், படைப்பு ஆகாஷ்வாணி டெல்லி. விஜயகுமார் சமந்த்ராய் ஒடியா மொழி மெல்லிசை பாடல், படைப்பு ஆகாஷ்வாணி ஜெய்ப்பூர். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:10, 11, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேயர்களே. இனி சேவை செய்திகள். கடலூர் திருப்பாதிரி புலியூர் அருள்மிகு பெரிய நாயகி அம்மை உடனுறை அருள்மிகு பாடலேஸ்வரர் திருக்கோயில் வைகாசி பெருவிழா திருவிழாவின் 13-ஆம் நாள் உற்சவம் இன்று இரவு 8:30 வெள்ளி ரிஷப வாகனத்தில் ஸ்ரீ சண்டேஸ்வரர் வீதியுலா. நீங்களே இன்னும் சில நொடிகளில் தொடர்வது எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: மனிதர்களின் கண்டுபிடிப்புகள் படைப்புகளில் மிகவும் உயர்வானதாக மொழியை கூறலாம். எவ்வாறு பேச வேண்டும் என்று நாம் குழந்தை பருவத்தில் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் நாள்தோறும் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனெனில் அகத்தின் அழகு முகத்தில் மட்டுமில்லை, நம்முடைய பேச்சிலும் தான் வெளிப்படுகிறது. நாம் பயன்படுத்தும் சொற்களும் பேச்சும் தான் நமக்கு இசைவான சூழலை ஏற்படுத்துகின்றது. நல்ல உரையாடலுக்கும் பேச்சிற்கும் கவனித்தல் தான் மிக மிக முக்கியமானது. பேசுவதற்கு முன் கவனிக்க வேண்டும். எதிரே உள்ளவர் என்ன சொல்ல வருகிறார் என கவனிக்காமல் பேசப்படும் பேச்சும் பயன்படுத்தும் சொற்களும் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகி விடுகின்றது. ஒருவருடன் உரையாடும் போது நாம் நம்முடைய கவனித்தலை எவ்வாறு மேம்படுத்துவது? மொபைல் போனை பார்த்து கொண்டே உரையாடுதலை தவிர்த்தாலே நம்முடைய கவனிப்பு திறன் தானாகவே மேம்பட்டு விடும். ஒருவர் நம்முடன் பேசும்போது அவரை கவனிக்காமல் வேறு எங்கோ பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஒருவர் நம்முடன் பேசிக் கொண்டிருக்கும் போது நம் அருகில் மயில் வந்து ஆடினால் கூட கவனச்சிதறல் ஏற்படக்கூடாது என உரையாடல் கலையில் பாடமாக நடத்துவார்கள். விழிச்சொல்லோடு பேசுவதுதான் இந்திய மரபு. சொல்லுங்க என்று சொல்வதை விட சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க அண்ணா என்று பேசுவதுதான் உரையாடலில் சிறந்த மரபு. எதிரே உள்ளவர் பேசிக் கொண்டிருக்கும் போது நாம் குறுக்கிட்டு குறுக்கிட்டு பேசக்கூடாது. அவர் சொல்ல வந்ததை சொல்லி முடித்த பின்புதான் நம் உரையாடலை தொடங்க வேண்டும். பயன்படுத்தும் சொற்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் பயன்படுத்தும் சொற்கள் நம் உள்ளே உள்ள அகங்காரத்தையும் காட்டுகின்றன, பணிவையும் காட்டுகின்றன. உதாரணமாக ஒரு விஷயம் குறித்து எனக்கு தெரியாது என்று சொல்வது சாதாரணமான பேச்சு. எனக்கே தெரியாது என்பது நம்முடைய ஆணவத்தை வெளிப்படுத்துவதாக உரையாடல் கலை நிபுணர்கள் கூறுகின்றன. எனக்கே தெரியுதே என கூறுவது நம்முடைய பணிவை காட்டுகின்றதாம். குழந்தை பருவம் முதல் நாம் பெற்றோர்களுடன் இருந்து வருகிறோம். பெற்றோர்கள் முதுமை அடைந்தவுடன் அவர்களுடன் இருக்கும் நடுத்தர வயதினர் பலர் அப்பா அம்மா எங்களோட தான் இருக்காங்க என கூறுகின்றனர். இந்த சொற்றொடரை நன்கு கவனிக்க வேண்டும். அப்பா அம்மா எங்களோட தான் இருக்காங்க என்று சொல்வதை விட அப்பா அம்மாவுடன் தான் நான்

0: நாங்கள் இருக்கிறோம் என்று கூறுவதுதான் நம்முடைய நயத்தக்க நற்பண்பை காட்டும். பேச்சில் கூட வன்முறை வந்துவிடக் கூடாது என்பதற்காக காய்கறியை நறுக்குகிறேன், வெட்டுறேன், அறிகிறேன் என்ற சொற்களை பயன்படுத்தாமல் காய்கறியை திருத்துகிறேன் என்ற சொல்லை பயன்படுத்தியவர்கள் இருந்திருக்கின்றனர். உரையாடல் கலையில் நாம் நம்முடைய குரலை உயர்த்தி பேசுதலும் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். நாம் பேசுவது உண்மையாகவே இருந்தாலும் நம்மை சுற்றி என்ன சூழல் உள்ளது என்பதை உணர வேண்டும். உதாரணமாக, வேலை தேடிக்கொண்டிருக்கும் ஓர் இளைஞனிடம், எனக்கு அந்த காலத்துல 3 துறைகளிலிருந்து வேலைக்கான அழைப்பு வந்தது என கூறும் பெரியவர்கள் பலரை நான் பார்த்திருக்கின்றேன். குழந்தை இல்லாத தம்பதியரிடம் தன் குழந்தையின் அறிவையும் சேட்டைகளையும் விலாவாரியாக கூறும் பலர் நன்கு படித்தவர்களாகத்தான் உள்ளனர். மொத்தத்தில் நம்முடைய உரையாடல் என்பது இயல்பானதாக இருக்க வேண்டும், இசைவானதாக இருக்க வேண்டும், நேர்மறை எண்ணங்களுடன் இருக்க வேண்டும். உரையாடுவோம், உறவை வளர்ப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 6:15 3 நொடிகள். உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மனம் கமழ வரும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜனா. தொடக்கமாக பாடல் கேட்கலாம் பிரபாகர் அவர்கள் குரலில்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 21 நாள் வியாழக்கிழமை. நேரம் 6:35 3 நொடிகள். உழவர்களுக்கான செய்திகள். சிறுதானிய பயிர்களில் பனிவரகு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலடித்த செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர்.
1: சரி, காத்தமுத்து வீட்டுக்கு போயிட்டேன். பனிவரகு எப்படி சாகுபடி செய்யலான்னு நேற்று சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு போய் அவரோட விவரம் கேட்டுக்கினேன். விதையை வாங்கிட்டு வந்து நாளைக்கு விதைக்கிற வேலையை பார்த்துட வேண்டியதுதான். சரி போவோம். காதமுதா, என்ன காதமுதா, நில்லுமா நில்லுமா நில்லுப்பா,
2: இருப்பா இருப்பா இருப்பா இருப்பா, ஓரமா நில்லு, சைக்கிள நிப்பாட்டிடுறேன்ப்பா.
1: காதமுத்தா, உன்னை பார்க்கதாமா வந்தான் வீட்டுக்க? கடைசி நேரத்துல நீயே எதிர்த்தா போல வந்துட்ட.
2: கருத்தமுத்த, காலையிலேயே விவசாய ஆபீசர் போய் பார்த்து வரலாம் அப்படின்னு கிளம்புனேன்.
1: சரி சரி,
2: அதை வாழை வச்சிருந்தேன்ன.
1: ஆமா,
2: அது கொஞ்சம் உட்காந்த மாதிரி இருக்கு. சரி, ஏதோ சத்து பற்றாக்குறையா இருக்குமோ அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு நான்
1: கிளம்புனேன்.
2: ஆனா உன்கிட்ட சொன்னதே மறந்துவிட்டேன்ப்பா.
1: காதமுத்தா, இப்போ நேரம் இருக்கா? பனிவரகு சாகுபடி பத்தி சொல்லிட்டு போறியா இல்ல நாளைக்கு சொல்றியா?
2: சரிப்பா சரிப்பா, விவசாய ஆபீஸ்கிட்ட கொஞ்சம் நேரம் கழிச்சு உடவே பாத்துக்கலாம். சரிப்பா கருத்தமுத்தா, நம்ம ஊர் ஓரத்துல அந்த தெனக்கஞ்சி எல்லாம் கிடைக்குதா?
1: ஆமா ஆமா,
2: அந்த அம்மாட்ட போய்
1: சரி சரி
2: தெனக்கஞ்சிய வாங்கி குடிச்சிட்டு நாம பேசிட்டு அப்புறமா நான் கிளம்பி போறேன்ப்பா.
1: குடிச்சிட்டு அப்புறம் விவரம் சொல்லிட்டு கிளம்பி போப்பானே.
2: சரிப்பா சரிப்பா, வாப்பா சைக்கிள் உட்காரு.
1: சரி சரி சரி. காத்தமுத்தா, இந்த சைக்கிள்ல பெடலே காணா, என் காலை எங்க தான் வைக்கிறது?
2: எப்பா பெடல்ல தான் நான் கால் வச்சிருக்கேனப்பா.
1: ஆமா ஆமாப்பா, பனிவரகு சாகுபடி செய்யற கவனத்திலே இருக்கிறான்.
2: சரி சரிப்பா, நாம தெனக்கஞ்சி குடிக்கிற இடம் வந்து போச்சு.
1: சரி,
2: அப்படி உரமா உட்காருப்பா. உனக்கு என்ன கேட்ட நீ?
1: பனிவரகு சாகுபடி செய்யறதாப்பா. அம்மா, தெனக்கஞ்சி 2 சொம்பு குடுமா.
2: கருத்தமுத்த, இந்த பனிவரகு கட்டில அது சாமைய மாறிய வறட்சிய தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர்.
1: ஓஹோ,
2: மண்ணுல எதுவுமே விளையாது அப்படின்னு நினைக்கிறோம்ல சில மண்ணு, அந்த மண்ணுல கூட பனிவரகு விளையும்.
1: ஓஹோ,
2: பனிவரகு அந்த அளவுக்கு நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பயிர். கரடு முரடா இருக்கக்கூடிய நிலத்துல கூட, தண்ணி இல்லாத நிலத்துல கூட பனிவரகு நாம பயிர் பண்ணலாம்.
1: ஓ பரவாயில்ல. காத்தமுத்தா, பனிவரகு சாகுபடியில அதனுடைய பருவம், நிலம் தயாரிக்கிறது, விதை அளவு, இடைவெளி, விதைப்பு, விதை நேர்த்தி, உரம் இடுறது, பனிவரகனுடைய ரகம், இதெல்லாம் பத்தி இன்னும் நிறைய தகவல் தான் சொல்லுப்பா.
2: ஒரு பயிரை செய்ய போறோம்னா முதல்ல ரகத்தை தான் நம்ம பார்க்கணும்.
1: சரி சரி.
2: இந்த பனிவரகுல கோ PV5 அப்படின்னு ஒரு ரகம் இருக்குப்பா. 70 நாள் பயிர் தான், மிக குறுகிய வயது, அதிக தூர்கள் வெடிக்குதுப்பா.
1: ஓஹோ,
2: 4 to 10 தூர் வரைக்கும் வச்சு கொல கொலையா கதிர் வரும்பா.
1: சரி,
2: கதிரோட நீளம் பாத்தினா 1 அடி தாண்டி 1.5 அடி வரைக்கும் இருக்குதுப்பா. ஆமாப்பா, அந்த அளவுக்கு கதிர் நீளமா உள்ளது.
1: சரி சரி.
2: அதிக

0: ஊட்டச்சத்து நிறைந்தது பனிவரகு. விளைச்சலும் நல்லா இருக்கு. மஞ்சள் நிற தானியமா இருக்கும், பாக்கிறதுக்கே நல்லா அழகா இருக்கும். வறட்சிய தாங்கி வளர்றதுனால நம்ம மண்ணு சரியில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலத்துல கூட பனிவரகு செய்யலாம்.
1: பரவாயில்ல,
0: பூச்சி நோய் தாக்குதல் எல்லாம் இருக்காதுப்பா. வேற என்ன கேட்டனே?
1: அதனுடைய பருவம், நிலம் தயாரிக்கிறது
0: ஒன்றும் இல்லைப்பா. ஆடி புரட்டாசி போட்டால் ஏற்ற பருவம்.
1: சரி,
0: செம்மண் இருமண் கலந்த நிலம், உகந்த நிலம். கோடை மழை பெய்யுது இல்லையா?
1: ஆமாம்.
0: அப்போ நிலத்தை நல்லா சட்டி கலப்பை கொண்டு நல்லா உழவு போட்டு விட்டோம்னா
1: சரி,
0: மண்ணில் கொஞ்சம் ஈரம் அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று என்னென்னா, களை செடிகள் எல்லாம் அழிஞ்சிடும், அந்த கூட்டுப்புழுக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும்.
1: சரி காதுமுதா, கேட்டேண்ணா இந்த விதை அளவு, இடைவெளி, விதைப்பு முறை இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்ல.
0: வரிசைக்கு வரிசை விதைப்பு அப்படின்னா ஹெக்டருக்கு 10 கிலோ.
1: ஓஹோ.
0: இல்லை நான் வந்து கையால் தூவி தான் விதைக்க போகிறேன் அப்படின்னா ஹெக்டருக்கு 12.5 கிலோ.
1: ஓ சரி சரி.
0: அதுக்கு பிறகு இடைவெளின்னு பார்த்தோம்னா வரிசைக்கு வரிசை 22.5 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 7 சென்டிமீட்டர்.
1: ஓ பரவாயில்ல.
0: ஏன்னா செடி ரொம்ப நெருக்கமாக இருந்ததுன்னா ஒன்று ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு ரெண்டுமே வளராமல்
1: ஆமாம் ஆமாம்
0: நமக்கு மகசூல் இல்லாமல் போயிடும்.
1: ஓ சரி சரி.
0: அதனால் இடைவெளி பராமரிப்பு ரொம்ப முக்கியம். கை விதைப்பு இல்லைன்னா விதைப்பான் கருவி இதில் நம்ம செய்யலாம். நான் தான் சொன்னேன், வரிசை விதைப்புனா 10 கிலோ ஒரு ஹெக்டருக்கு விதை போதும். தூவுரம் அப்படின்னா 12.5 கிலோ, அதான் சொல்லிட்டேன்.
1: ஆமாம். விதை நேர்த்தி உரம் இடுறதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா.
0: ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதை அளவு அதை எடுத்துக்கிட்டு 3 பொட்டலம் அசோபாஸ், அதாவது 3 பொட்டலம்னா எத்தனை கிராம்?
1: 600 கிராம்.
0: ஒரு பொட்டலம் 200 கிராம்னா 3 பொட்டலம் 600 கிராம்.
1: ஆமா.
0: இப்ப இத அரிசி கஞ்சியோட கலந்து நிழல்ல நல்லா உலர்த்தி அப்புறம் விதைக்கணும்.
1: ஓஹோ.
0: நேரடியாக நிலத்தில் வந்து நம்ம இந்த உயிர் உரத்தை போடணும் அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு 10 பொட்டலம், அதாவது 2 கிலோ அசோபாஸ்,
1: சரி,
0: 25 கிலோ மணல், 25 கிலோ தொழு உரம், இதோட கலந்து தூவணும்ப்பா. சரியா?
1: சரி.
0: அடி உரமாக ஒரு 12.5 டன் மக்கிய தொழு உரத்தை போட்டுட்டு அப்புறம் தழைச்சத்துக்கு ஒரு 20 கிலோ, மணிச்சத்துக்கு ஒரு 20 கிலோ, இதையும் அடியுரமாக போட்டுடணும்.
1: சரி சரி.
0: அப்புறம் மேலுரமாக ஒரு 20 கிலோ தழைச்சத்தை விதைச்ச 20-25 நாள் கழித்து நம்ம ஈரப்பதத்தை பார்த்துக்கிட்டு நம்ம போடணும்பா.
1: சரி சரி சரி.
0: அப்போ தான் பயிர் நல்லா கிளம்பி நமக்கு நல்ல பலனை பின்னாடி கொடுக்கும்.
1: சரி காதுமுதல், நீ சொல்கிற அளவு மாதிரியே நான் போடுறேன்.
0: ஆமாம்ப்பா. இப்போ இந்த பயிர் இடைவெளியை பராமரிக்கிறத பற்றி சொன்னேன் இல்லையா?
1: ஆமாம்.
0: அதை வந்து விதைச்சா 12-15 நாளில் நம்ம செய்யணும். களை நிர்வாகம் அப்படின்னு பார்த்தோம்னா 18-20 நாள் ஒரு களை எடுக்கணும்.
1: சரி.
0: அப்புறம் 40 நாளில் தேவைப்பட்டால் இன்னொரு களை எடுத்துக்கலாம்.
1: இந்த நீர் நிர்வாகம், பயிர் பாதுகாப்பு, முக்கியமாக அந்த அறுவடை, அப்புறம் தானிய விளைச்சலாம் பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுப்பா.
0: ஒன்றும் இல்லைப்பா, தண்ணி தான் அதிகமாக தேவையில்லைன்னு நான் சொல்லிட்டேன்.
1: ஆமாம்.
0: 300-350 மில்லிமீட்டர் மழை போதுமானது இந்த பயிருக்கு. ஆனால் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியை அப்பப்போ கொஞ்சம் பயன்படுத்திக்கிறது நல்லது.
1: பரவாயில்ல.
0: பண்ணை குட்டை வச்சுருந்தோம்னா அதுலேருந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்து தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பயிருக்கு பாய்ச்சிக்கிட்டோம்னா நமக்கு நல்ல பலன் கொடுக்கும்.
1: ரெண்டு பண்ணை குட்டை இருக்குது நம்ம நிலத்துல.
0: அப்புறம் என்னப்பா, தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்க.
1: சரி சரி.
0: பொதுவாக பூச்சி நோய் தாக்காது.
1: ஆமாம்.
0: அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம்.
1: சரி.
0: நல்லா காஞ்சி முத்துன அந்த கதிர்களை அறுவடை செஞ்சு களத்தில் நல்லா காய வச்சு அடித்து அப்புறம் தானியத்தை பிரித்து சுத்தம் செஞ்சு அப்புறம் நம்ம சேகரித்து வச்சுக்கணும். ஒரு ஹெக்டருக்கு 1800-2300 கிலோ தானிய விளைச்சல் கிடைக்கும்பா.
1: ஆனால் நீ சொல்கிற மாதிரி இந்த அளவுக்கு கிடைக்குமா காதுமுதா?
0: கட்டாயம் கிடைக்கும்பா. 4000-6500 கிலோ தட்டை விளைச்சலும் கிடைக்கும்.
1: பரவாயில்ல.
0: அதை நம்ம மாடுகளுக்கு உணவாக பயன்படுத்திக்கலாம்.
1: சரி சரி சரி.
0: அதனால் இந்த பனிவரகு ஒரு அருமையான பயிர் தான்.
1: ஆமாம் காதுமுதா.
0: நீ சிறுதானியத்தில் எல்லா பயிரையும் பண்ணிட்டப்பா.
1: ஆமாம்.
0: இப்போ பனிவரகும் பண்ண போகிற.
1: ஆமாம்.
0: இன்னும் ஒன்றே ஒன்று என்னென்னா குதிரைவாளி மட்டும் இருக்குதுப்பா.
1: ஆமாம்.
0: அதை இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன்.
1: சரி சரி சரி.
0: சரி கருத்தமுத்து, நான் போய் கிளம்பி நம்ம விவசாய ஆஃபீஸரை பார்த்து வரேன்.
1: சரி காதுமுத்தா, தினக்கஞ்சி அருமையாக இருக்குதுப்பா. இதை தினமும் குடித்தா நம்ம உடம்பு நல்ல தெம்பாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த நார்த்தங்காய் ஊறுகாய் கொடுப்பா.
0: இப்போ நம்ம தினக்கஞ்சி குடித்தோம் இல்லையா?
1: ஆமாம்.
0: அதுக்கு நீ காசை கொடுத்துரு. நான் இப்படியே சைக்கிள்லையே நம்ம விவசாய ஆஃபீஸரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா.
1: காத்துமுத்தா, பணம் எதுவும் எட்டுன்னு வரல. என் மொபைல்லேருந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிடுவா?
0: எப்பா, அந்த அம்மாட்ட இருந்ததுன்னா பண்ணிவிடு.

0: இல்லன்னா நம்ம அம்மா தான்ப்பா, நாளை கூட வந்து கொடுத்துக்கலாம். சரி நான் கழட்டுமா?
1: ஆ சரி காதமுத்தா, நான் என்னன்னு விசாரிச்சுட்டு அந்த அம்மாட்ட காசு கொடுத்துட்டு இல்ல ஜிபே பண்ணிட்டு வந்துடுறேன். வேலைடா அந்த விவசாய ஆபீசரை பார்த்துட்டு வந்துடு.
0: சரிப்பா சரிப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா.
1: ஆ சரி சரி சரி.

0: உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை கேட்டது சிறுதானிய பயிர்களில் பனிவரகு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். இதில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்கவுள்ள 1வது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் போட்டியில் தாம் காணொலி வாயிலாக கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது உலகில் உள்ள யோகா ஆர்வலர்களை ஒருங்கிணைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். யோகாசனத்திற்கான உலகளாவிய விளையாட்டுப் போட்டியில் இது குறிப்பிடத்தக்க மைல்கல் என்றும் அவர் கூறியுள்ளார். இப்போட்டியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் பங்கேற்பவர்களுக்கும் தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் சீனா, பிரேசில், எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். அத்துடன் பல்வேறு நாடுகளின் தூதுவர்கள், கலாச்சார நிபுணர்கள் உள்ளிட்டோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்திற்கு இடையே சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் வாரணாசியின் உலக புகழ்பெற்ற பொருட்கள் மற்றும் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு பொருட்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்படுகிறது. வாரணாசியின் கைவினை பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையிலான 6 பொருட்கள் இக்கண்காட்சியில் இடம்பெறவுள்ளது. இக்கண்காட்சியின் மூலம் வெளிநாட்டு பிரதிநிதிகள் இப்பொருட்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு மட்டுமின்றி வாரணாசியின் உள்ளூர் கலைஞர்களும் சர்வதேச சந்தையில் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தென்காசியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றவன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் விரும்பிய மாற்றத்தின் அடிப்படையில் தற்போதைய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார். நாளை 1வது அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அதில் சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படவுள்ளதாக தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், குற்றப்பின்னணி கொண்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். விதிகளை மீறி செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் எச்சரித்துள்ளார்.

0: ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகள் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யாமல் நீர்நிலைகளில் வெளியேற்றுவதாக புகார்கள் வந்த நிலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர், சாய தொழிற்சாலைகளில் இயங்கி வரும் சுத்திகரிப்பு நிலையங்கள், அவை செயல்படும் முறைகள், கழிவுகளை சேமிக்கும் வழிமுறைகள் குறித்து கேட்டறிந்தார். முறைகேடாக கழிவு நீரை வெளியேற்றி நீர்நிலைகளை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டத்துறை செயலாளராக பணியாற்றி வந்த திரு ஜார்ஜ் அலெக்சாண்டர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதையடுத்து அவர் இப்பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாநில சட்ட ஆணையத்தின் முழுநேர உறுப்பினர் செயலாளராக பணியாற்றி வந்த திருமதி சுமதி சட்டத்துறையின் முதலாவது பெண் செயலாளர் ஆவார் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. பள்ளி திறக்கப்படும் முதல் நாளை பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம் மற்றும் சீருடைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளான இன்றே 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலின் வைகாசி திருவிழாவையொட்டி பொதுமக்களிடையே இயற்கை உணவுப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் உடலுக்கு நலம் பயக்கும் இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலின் வைகாசி திருவிழா மற்றும் மகா தேரோட்ட கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பொதுமக்களிடையே இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் 2 நாட்கள் சிறப்பு இயற்கை பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றன. இக்கண்காட்சியில் உடலுக்கு நலம் பயக்கும் பல்வேறு இயற்கை மற்றும் இயற்கையான விளைபொருட்களை கொண்டு மதிப்பு கூட்டி தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருந்தன. ரசாயன கலப்பற்ற முறையில் இயற்கையாக தயாரிக்கப்பட்ட விசேஷ சோப்பு வகைகள், தினசரி பயன்பாட்டிற்கான பல்வேறு மூலிகைப் பொருட்கள், உடலுக்கு வலிமை சேர்க்கும் பழந்தமிழர்களின் பாரம்பரிய அரிசி வகைகள், மூலிகை மூலம் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட அரிய மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
0: கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, கோயம்புத்தூர், சேலம், நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை விட மிக விரைவாக அந்நோய் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்ட போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரிடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30ஆம் தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளில் நியாயவிலைக் கடை பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டம் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து

0: ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். தருமபுரி மாவட்டம் பெரும்பாலை மற்றும் பாப்பாரப்பட்டி வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் கோப்புகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரி குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. பர்மிங்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டகேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டன் ஃபின்பா ஸ்காட் டன்கோன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகில் யோகக் கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். இயற்கையை மீட்டெடுப்போம். உயிரியல் பல் வகைமை அவசியம். வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.
3: வணக்கம். நம்மளுக்கு வந்து பயோடைவர்சிட்டினா என்னன்னு தெரியும். பல்வேறு உயிரினம் தான் பயோடைவர்சிட்டி. ரெஸ்டோரிங் நேச்சர்னா நேச்சர் வந்து ஃபுல்லா கெட்டு போயிருக்குது. இப்ப எல்லா இடத்துலயுமே குளோபலா அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அதை எப்படி பழைய சூழ்நிலைக்கு கொண்டு வரது, ரெஸ்டோர் பண்ணி பழைய மாதிரி எப்படி கொண்டு வரதுதான் நம்மளோட இப்ப மேஜரான ஒரு சேலஞ்ச், என்வாயர்மெண்டல் சேலஞ்ச். இந்த சிச்சுவேஷன்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி வந்து நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற உயிரினத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு கடமைப்பட்டிருக்கோம். என்னன்னா ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும். நம்ம மட்டும் ஒரே ஸ்பீஷிஸ் கிடையாது இந்த உலகத்துல. ஒரு சின்ன ஒரு மைக்ரோ ஆர்கானிசமும் ப்ரொடெக்ட் பண்ற பொறுப்பு நம்மளுக்கு தான் இருக்குது. இப்ப நம்ம எடுத்துப்போமே, ஏகப்பட்ட இன்செக்ட்ஸ் இருக்குது இந்த உலகத்துல. ட்ரீஸ், பிளான்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரு பீயை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பீ பாப்புலேஷன் வந்து நிறைய வந்து குறைஞ்சிருக்கு உலகத்துல. அது வந்து எவ்வளவு ஒரு ஹனி மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாம பாலினேஷனுக்கும் பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. இந்த பீயை பாதுகாக்கிறதுக்காக பீக்கும் ஒரு டே வச்சிருக்காங்க, 20th May. இப்ப ரீசெண்டா தான் இந்த வேர்ல்டு பீ டே செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க. அன்னைக்கு வந்து அவேர்னஸ் கொடுப்பாங்க நிறைய காலேஜ்ல, நிறைய ஸ்கூல்ஸ்ல, நிறைய சமுதாயத்துல. நிறைய பீஸ பத்தி நம்ம சொல்லி அதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். ஆனா அன்னைக்கு ஒரு நாளோட நம்ம அந்த டாபிக்கை விட்டுட்டு எதுவுமே இனிஷியேட்டிவ் எடுக்காம இருந்தோம்னா நம்மளால வந்து இந்த நேச்சரை ரெஸ்டோர் பண்ணி எடுக்க முடியாது. ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் எப்படின்னா பிரிட்டன்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, இப்ப எல்லா பில்டிங்ஸ்லயுமே வரப்போற பில்டிங்ஸ் எல்லாத்துலயுமே பி பிரிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இன்கார்பரேட் பண்ணி தான் ஆகணும். ஒரு புது பில்டிங் வருது, 5 மீட்டர்ஸ் ஹையா இருக்குதுன்னா அதுக்கு மேல 5 மீட்டர்ஸ் அண்ட் அதோட ஹையா இருக்குதுன்னா பி பிரிக்ஸ் எல்லாம் பி ஹோட்டல் சொல்றாங்க. இது என்னன்னா ஒரு சின்ன ஹோல் பீஸ்க்காக, அது வந்து தங்கி இருக்கிறதுக்காக. சோ பயோடைவர்சிட்டி வந்து குறைஞ்சு போகாத அளவுக்கு வந்து இருக்கிறதுக்காக தான் அவங்க இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம்னா இந்த உலகத்துல வந்து 20,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் பீஸ் இருக்குது, ஆனா இட்ஸ் ஆன் தி டிக்ளைன். அதே மாதிரி 1 bee எடுத்துக்கிட்டீங்கன்னா 5,000 ஃபிளவர்ஸ் வந்து ஒரு நாலு போய் அது பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு சின்ன உயிரினத்தால இவ்வளவு செய்ய முடியும்னா நம்ம ஃபுல் நேச்சர், ஏன்னா அது இன்டர்லிங்கா இருக்குது. பீ இஸ் அ ஸ்மால் காம்பனன்ட். நம்ம ஒரு ஒரு உயிரினத்தை பத்தி பேசணும்னா நினைச்சு பாருங்க அது எவ்வளவு ஒரு ஈகோ சிஸ்டம் சர்வீஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குதுன்னு. இத பத்தி நம்ம யோசிச்சு ஒரு ஒரு சின்ன சின்ன உயிரையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்றது நம்மளோட பொறுப்பு. ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய த்ரெட்ஸ் இருக்கு, டிஃபாரஸ்டேஷன் இருக்கு,

0: பொல்யூஷன் இருக்கு, அர்பனைசேஷன் இருக்கு, எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம் நேச்சுரல் ரிசோர்சஸ். இது எல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தி நம்மளால வந்து ரெஸ்டோர் பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி நம்மளுக்கு சொந்தமான நேட்டிவ் ட்ரீஸ், அந்தந்த இடத்துல ஒரு ட்ரீஸ் இருக்கும், அதை நம்ம பிளான்ட் பண்ணும். பொல்யூஷனை வந்து நம்ம ரிடியூஸ் பண்ணணும். வாட்டர் அண்ட் சாயில நம்ம கன்சர்வ் பண்ணணும். அண்ட் we have to support சஸ்டைனபிள் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ். நம்ம லோக்கல் ஃபார்மர்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், யூத், ஃபார்மர்ஸ், உமன், லோக்கல் கம்யூனிட்டிஸ், யாரா இருந்தாலும் சரி, நம்மளுக்குன்னு நம்ம எவ்வளவு டைம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம சோசியல் மீடியாவுக்கு கொடுக்குறோம், நம்ம ஸ்க்ரால் பண்றோம், கொஞ்சம் நேரம் நம்மளால என்வாயன்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்தோம்னா, நம்ம நாட்டுக்காக, நம்ம வீட்டுக்காக நம்ம கொடுத்தோம்னா, இந்த வேர்ல்டு வந்து நம்ம ஒரு பெட்டரான பிளேஸா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம அதை பாதுகாக்க முடியும். சோ நம்ம எல்லாம் வந்து ஒன்னா இதை செயல்படணும். சப்போஸ் ஒரு கான்ஃபரன்ஸோ, ஒரு ஒர்க் ஷாப்போ, ஒரு அவேர்னஸ் வந்ததுன்னா எல்லாருமே பங்கேற்கிறதுக்கு வந்து அவங்க டைமை கொடுக்கணும். இப்ப ரேரான கமோடிட்டி வந்து டைம் தான். சோ பீப்புள் வந்து அவங்களோட டைமை இதுக்கு கொடுத்து நம்ம நேச்சர் வந்து ரெஸ்டோர் பண்ணி பயோடைவர்சிட்டியை வந்து பாதுகாக்கிறது நம்மளோட பொறுப்புன்னு. சோ சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸ் தான் நம்ம ஃபியூச்சரை ப்ரொடெக்ட் பண்றோம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், இயற்கையை மீட்டெடுப்போம், உயிரியல் பல் வகைமை அவசியம். வாசித்தவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.
2: இனி தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று புதுடெல்லி வந்துள்ள பிரிட்டன் வெளியுறவுத்துறை மற்றும் காமன்வெல்த் விவகாரங்களுக்கான செயலாளர் திருமதி இவர்ட் கூப்பர் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். நாளை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பு இந்தியா மற்றும் பிரிட்டன் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமையும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து நியூசிலாந்திற்கு மூலிகைகள் கலந்த மற்றும் சமைக்க தயாரான சிறுதானிய ஊட்டச்சத்து உணவுகளின் முதல் கடல்வழி ஏற்றுமதியை சாத்தியமாக்கியதற்கு வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வாழ்த்தியுள்ளார். அரசின் ஸ்ரீ அண்ணா திட்டம் விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி உலக அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். மேற்காசிய பிரச்சினையால் விமான எரிபொருள் விலை உயர்ந்து வரும் நிலையில் இந்திய விமான சேவை நிறுவனங்களுக்கு ஆதரவாக எண்ணெய் நிறுவனங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதி வழங்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. கடந்த கல்வியாண்டில் கல்வி மற்றும் விளையாட்டில் சிறந்து விளங்கிய முன்னாள் ராணுவத்தினர் வாரிசுகள் ரொக்கப்பரிசுக்கு விண்ணப்பிக்கலாம் என புதுச்சேரி அரசின் முன்னாள் ராணுவத்தினர் நலத்துறை அறிவித்துள்ளது. இன்று மங்கோலியாவில் தொடங்கும் உலான்பாதர் ஓபன் தரவரிசை தொடர் மல்யுத்த போட்டியில் இந்திய மல்யுத்த வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். 2026 ஐக்கிய உலக மல்யுத்த தரவரிசை தொடரின் 3வது கட்டமாக நடைபெறும் இந்த 4 நாள் போட்டியில் ஆண்கள் ஃப்ரீஸ்டைல், பெண்கள் மல்யுத்தம் மற்றும் கிரீக்கோ ரோமன் ஆகிய பிரிவுகளில் இந்திய வீரர்கள் போட்டியிடுகின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: நேரம் 7:02. எஃப்எம் ரெயின்போ 102.8 தொடர்வது புதுமை புதுமை.
4: சொத்துரிமை சட்டங்கள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சண்முகம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
5: வணக்கம் சார்.
6: வணக்கம் சார்.
5: சொத்துரிமை சட்டங்கள் இது சம்பந்தமாக பல்வேறு செய்திகளை நேயர்களுக்காக உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன் சார். முதல்ல சொத்துரிமை சம்பந்தமாக போகிறதுக்கு முன்னாடி வேத காலங்கள், அதற்கு முந்தைய காலங்கள், ஏன்னா சொத்துக்கள் குறித்து பல்வேறு விஷயங்கள் பல நூல்களில் கூட இடம்பெற்றிருக்கலாம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன், நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
6: ஆமாங்க, சொத்துரிமைகள் குறித்து மனு தர்மம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கௌடில்யன் அர்த்த சாஸ்திரம் ஆகியவற்றில் வந்து சொத்துரிமைகள் குறித்த தகவல்கள் உள்ளன. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சொத்து உரிமை அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள் காணப்படுறதா சொல்லப்பட்டுள்ளது.
5: இப்போ சொத்து பரிமாற்றங்கள் குறித்து கூட வெள்ளக்காரங்க ஆட்சியிலெல்லாம் சட்டம் வந்துச்சு அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சா?
6: மன்னராட்சி காலத்திலையும் சொத்து பரிமாற்றங்கள் இருந்துச்சு. மன்னராட்சி காலத்தில் வந்து

0: வந்து மன்னர் வந்து நிலத்தினுடைய பாதுகாவலராக இருந்தார தவிர யார் அனுபவத்தில் இருக்காங்களோ அவங்களும் தான் உரிமையாளராக கணக்கிடப்பட்டது. அவங்க அவங்களுக்குள்ளார கொண்டன தொகையை பெற்றுக்கொண்டு அந்த நிலத்தை மற்றவங்களுக்கு பரிமாற்றம் செய்திருக்காங்க. ஆனால் அந்த பரிமாற்றங்கள் எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது பதிவு கட்டாயமாகவோ இல்லாமல் இருந்திருக்கு.
1: வாய் வார்த்தையாக
0: இருந்திருக்கு.
1: இப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நமக்கு சொந்த வீடு கூட ராஜா அந்த காலத்தில் குதிரையில் வந்தார்னா அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும், நமக்கு அவருக்கு தான் இந்த நாடே சொந்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை?
0: நாடுங்கிறது மன்னருக்கு பாத்தியப்பட்டது. ஆனால் இருக்கிற சொத்துக்களை வந்து மன்னர் வந்து அபகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. மன்னருக்கு வந்து வரி வாங்கும் உரிமை இருந்துச்சு. அப்படி வரி வாங்கும் உரிமை இருந்தால் கூட அவர் வந்து சரியான முறையில் வந்து நிலங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அவருக்கு இருந்துச்சு. அவ்வாறு சரியான முறையில் பாதுகாக்காமல் வரி வாங்கிய மன்னர்கள் வந்து திருடனாக தான் அந்த காலத்தில் வந்து பார்க்கப்பட்டிருக்கு.
1: இப்போ சொத்துக்களுக்கு எல்லைகள் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்துச்சா?
0: அந்த காலத்தில் வந்து சொத்துக்களுக்கு எல்லைகள் வந்து குறிப்பிடப்பட்ட மாதிரி எந்தவித ஆவணங்களும் கிடைக்கல. அனுபவிச்சாங்க, அனுபவிச்சது அவங்கவுங்க அனுபவிச்ச இடங்கள் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கான வரி மட்டுமே செலுத்தி வந்திருக்காங்க.
1: அனுபவ உரிமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க.
0: அவ்வளோதான்.
1: வெள்ளக்காரங்க காலத்தில் அவங்க தான் முத முதல்ல நிலத்தை அளக்கிறது, அதுக்கு எல்லை போடுறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் ஆரம்பித்தாங்க. இப்போ ஆங்கிலேயர் காலத்தில் சொத்துக்கள் எப்படி பராமரிக்கப்பட்டது?
0: ஆங்கிலேயர் வந்து இந்தியாவில் வந்த உடனே அவங்க முதல் பண்ணது என்னென்னா, இந்தியாவுடைய சொத்துக்கள்லேருந்து வருவாயை நம்ம ஈட்டணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் கொள்கையாக இருந்திருக்கு. அதற்காக முதல்ல வந்து அவங்க ஜமீன்தாரி முறைன்னு ஒன்று கொண்டு வராங்க. ஜமீன்தாரி முறை நேரடியாக நம்மளால் வரி வசூல் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு ஆளை நியமித்து வரி வசூல் பண்ணலாம். அந்த வரி வசூல் வந்து நிரந்தரமாக நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு செய்து அதற்காக ஜமீன்தாரி முறை கொண்டு வந்தாங்க. அதற்காக ஊரில் சில பேரை ஜமீன்தாரராக நியமிக்கப்பட்டார்கள்.
1: ஊரில் யார் பெரிய மனுஷனும்
0: உரிய பலன் கிடைக்காம வரியாவே நிறைய செலுத்த வேண்டிய கட்டங்கள் இருந்திருக்கு. அதனால வந்து விவசாயிகள் பாதிக்க இருந்தாங்க. இதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் பட்டாக்கள் எல்லாம். இன்னொரு முறையும் இருந்துச்சு, அது வந்து நம்ம தென் மாவட்டங்கள்லாம் கிடையாது, வட இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. மால்வரி முறை அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் வந்து கிராம குழுக்களிடம் கொடுத்துருந்தாங்க. கிராமத்துக்கு ஒரு 10 ஏக்கர் இருக்குதுன்னா அதுக்கு இவ்வளோ ரூபாய் வரி அப்படின்னு சொல்லிட்டு குழுக்களாக கொடுத்து அந்த குழு கட்டணும். ஆனால் அந்த குழுக்கள் விவசாயிகள்டிருந்து வரியை பிடுங்குற மாதிரி
1: சூழ்நிலை
0: கட்டாயம் உருவாயிடுச்சு. அதனால் அதுவும் பிற்காலத்தில் வந்து தோல்வியை தான் தெரிவிக்குது.
1: இப்போ வெள்ளக்காரங்க காலத்தில் சட்டத்தின் அடிப்படையில் சொத்துரிமை சட்டம், அதாவது இப்போ சொத்துரிமை இடமாற்ற சட்டம் இல்லை பரிமாற்ற சட்டம், இது மாதிரி வந்து ஒரு லீகலாக வந்து எப்போ முத முதல்ல கொண்டு வரப்பட்டது?
0: முதல்ல வந்து சொத்துரிமை சட்டம் அப்படின்னு போட்டால் இந்தியன் சக்சஷன் ஆக்ட், இந்திய வாரிசுரிமை சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. அது கூடுமானவருக்கு கிறிஸ்தவர்களுக்கு வாகம் எப்படி பிரிக்கிறது, அவங்களுடைய உரிமை எப்படி அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருந்தது. இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925, இது 30/10/1925 வந்து அமலுக்கு வந்தது. முதல்ல வந்து ஆங்கிலேயர் கொண்டு வந்த
1: 1882 ஒரு சட்டம் சொல்கிறாங்களே சார்,
0: அது வந்து சொத்துரிமை மாற்ற சட்டம். அதாவது இந்த ஒவ்வொரு சட்டமும் வந்து பதிவு பண்ணணும் வந்துச்சுங்களா, முத வந்து ஆங்கிலேயர் கொண்டு வர சட்டம் வந்து சொத்துரிமை மாற்ற சட்டம், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் தான் கொண்டு வராங்க. அதில் தான் வந்து இந்த விற்பனை, அடமானம், லீஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொத்துரிமை மாற்ற சட்டம், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் தான் வருது. அது வந்து 17/2/1882 இயற்றப்பட்டு 1/7/1982 அமலுக்கு வருது.
1: இது வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ எல்லாருக்குமேவா இல்லை?
0: எல்லாருக்குமே பொருந்தும். சொத்துரிமை மாற்ற சட்டங்கிறது எல்லாருக்குமே பொருந்தும்.
1: இப்போ அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் சொன்னீங்க 1925
0: அப்பவே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்து 1908 வந்துடுது.
1: அந்த அது என்ன சொல்லுது சார்? அது
0: அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்து 18/12/1908 வந்து இயற்றப்பட்டு 1/1/1909 அமலுக்கு வருது. அதனுடைய முக்கிய சாராம்சம்னா 100 ரூபாய் மற்றும் அதுக்கு மேலே உள்ள எந்த சொத்தாக இருந்தாலும் கண்டிப்பாக பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவணங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குதுன்னா இதுக்கு இந்த சட்டம் தான் முக்கிய காரணம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், இந்திய பதிவு சட்டம்.
1: இப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி பெண்கள் வந்து அவங்களுடைய அப்பா வீட்டில் இல்லை கணவர் வீட்டில் இருக்க மட்டும் உரிமை, ஆனால் சொத்துலலாம் பங்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது
0: வேத காலத்துக்கு முன்னாடி வந்து பெண்களுக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுத்து சொத்துக்கள் கொடுத்துருந்ததா
1: குறிப்புகள்
0: இருக்குது. ஆனால் பின்னாடி

0: வந்து நம்மளுடைய மனராட்சிகள் அந்த மாதிரி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக வந்து ஆணாதிக்கம் உயர்ந்து பெண்களுக்கு சொத்து உரிமை
1: பெண்ணுக்கு தள்ளப்பட்டாங்க,
0: எல்லாம் தள்ளப்பட்டு அவங்களுக்கு வந்து உரிமை இல்லை அப்படின்ட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து சொத்து வச்சுக்கலாம், ஆனால் அது அவங்களுடைய ஆயுளுக்கு மட்டும்தான், அவங்க அதை விற்கவோ வாங்கவோ முடியாதுங்கிற மாதிரியான கட்டுப்பாடுகள் இருந்தது. அதன் பின்னிட்டு ஒரு அப்பா சொத்தையே வந்து பெண்ணுக்கு கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பாதுகாப்புக்காக மட்டும்தான் இருந்தது. அவங்களுடைய இறப்புக்கு பின்னர் அந்த சொத்து வந்து மீண்டும் ஆண் வர்க்கத்துக்கே போயிடும்ன்ற மாதிரியான சட்டங்கள் இருந்துச்சு.
1: 1938 ஏதாவது வந்ததா சார்?
0: பெண்களும் சொத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான உரிமை 1938 வருது.
1: ஆனா வந்து அந்த சொத்து வந்து பரம்பரை சொத்து எல்லாம் கிடையாது.
0: அது பரம்பரை சொத்து கிடையாது.
1: கணவன் வந்து அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த சொத்து வந்து மனைவிக்கு
0: வரும்.
1: இது வந்து

0: ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி.
1: அதுக்கு பிறகு சார், இப்ப நம்ம அம்பேத்கர் பத்தி நம்ம படிக்கிறப்ப இந்த பெண்களுக்கான சொத்துரிமை, அதுல வந்து அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணதுல அது முக்கியமான காரணமா சொல்றாங்க. அதுக்கு பிறகு 1956 அவர் சொன்னதை வந்து அப்ப இருந்த அரசு நிறைவேற்றி ஓரளவு பெண்களுக்கு சொத்துல வந்து ஒரு உரிமை வந்துச்சுன்றாங்க. அதை பத்தின கொஞ்சம் விஷயத்த நல்லா சொல்லுங்களேன்.
0: சொத்து உரிமையே வந்து ஒரு அடிப்படை உரிமையா அம்பேத்கர் அவர்கள் தொகுத்திருந்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பிரிவு 19(1)(f) என்ற பகுதியில் வந்து சொத்து அடிப்படை உரிமை, ஒருத்தவங்க சொத்து வச்சுக்கலாம், அதை பராமரிக்கலாம், அதை விற்கலாம், அது அடிப்படை உரிமையா இருந்துச்சு. இந்த அடிப்படை உரிமையா இருந்தது சொத்து அப்படின்னாக்கா, நாளைக்கு வந்து ஒரு சொத்து பேர்ல ஒரு ரோடு வரணும், அரசாங்கமே அந்த இடத்தை எடுக்கணும்னு நினைச்சா கூட உங்க அடிப்படை உரிமைங்கிறதா எடுக்க முடியாது. அப்படிங்கறதுனால 44வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலமாக அந்த உரிமை வந்து அடிப்படை உரிமையில இருந்து அரசியலமைப்பு உரிமையா மாத்துறாங்க, 300A மாத்துறாங்க. அதுல கூட என்ன பண்றாங்கனாக்கா, உரிய அதிகாரிகள், அதனாலதான் இந்த அக்யூசேஷன் ஆக்ட் எல்லாம் வருது, உரிய பரிகாரம் கொடுத்து அந்த சொத்தை நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிமாற்றம் கொண்டு வராங்க. இதை தொடர்ந்து தான் வந்து நம்ம 56 இந்து சக்சஷன் ஆக்ட் அதெல்லாம் வருது.
1: அது சம்பந்தம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன் சார். அந்த சட்டம் என்னதான் சொல்லுது, இந்து பெண்களுக்கு சொத்து சட்டம் அப்படின்னு அது எப்படி வந்துச்சு?
0: இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 வருது. அது வந்து இயற்றப்பட்டது வந்து 17/6/1956 இயற்றப்பட்ட காலம் முதலே வந்து அமலுக்கு வந்துச்சு. அந்த தேதியில இருந்து என்னன்னா, ஒரு ஆண் சுயமா சம்பாதிச்ச சொத்துல தன்னுடைய வாரிசுகள்லாம் மனைவி, ஆண் வாரிசு, பெண் வாரிசு அனைவருக்கும் சம பாகமா கொடுக்கப்பட்டது. அதுல வந்து ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் பேதம் இல்லாம பங்கு
1: பெற்ற குழந்தைகள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும்
0: சமமா
1: சமமா வந்து பங்கு உண்டு. அதுக்கு முன்னாடி மட்டும் தானே சார்,
0: சீதனா ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் கொடுத்தாங்க.
1: பொண்ணுக்கு ஒரு 20 நகை போட்டோம், வீட்டு பொருள் வாங்கி கொடுத்தோம், அதுதான் சீதனம்.
0: அதுதான்
1: வந்து சொத்து,
0: அவ்வளவுதான் சொத்து.
1: மற்றபடி வந்து உரிமை கொண்டாட முடியும்,
0: உரிமை கொண்டாட முடியாது. ஆனா இந்த 1956 சட்டத்துக்கு பின்னாடி பெண்களுக்கு அவருடைய சுய சம்பாத்திய சொத்தில் மட்டுமே சம உரிமை வழங்கப்பட்டது. ஆனா அந்த சட்டத்தில் கூட பூர்வீக சொத்துல உரிமை கிடையாது.
1: ஓஹோ, அப்பானா அவர் சம்பாதிச்ச சொத்தா இருக்கணும்.
0: ஆமா, அப்பா தான் சம்பாதிச்ச
1: சொத்து, தாத்தாவோ இல்ல முப்பாட்டனோ அந்த சொத்து வருதுன்னா அதுல கிடையாது.
0: அதுல வந்து பெண்களுக்கு பங்கு வழங்கப்பட மாட்டாது.
1: பெண்களுக்கான அந்த சொத்துரிமையில ஒன்னொன்னா போராடி பெற்றுதான் 2005 வந்து முழுமையா எல்லாம் சமம், ஆண் பெண் அப்படிங்கிறது வருது.
0: இந்த 1956 சட்டத்தை தொடர்ந்து 1989 ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க.
1: அதுக்கு முன்னாடி சார், இந்த பெண்களுக்கான உரிமைகள் பத்தி சொல்லுங்களேன். பெண்கள் வந்து 56 சட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுல வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் லாபம் இருந்தது, எப்படி எப்படி எல்லாம் அவங்க சொத்து உரிமையில பெற முடியும், அதுக்கு முன்னாடி இருந்ததையும் அதையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: 1956 முன்னாடி பெண்களுக்கு வந்து சட்ட ரீதியா எந்தவித சொத்து உரிமையும் கிடையாது. அவங்க ஒரு சொத்து வச்சுக்கிறதுக்கு 1938 உதவி செஞ்சது, அவ்வளவுதான். மற்றபடி வந்து அவங்களுக்கு உரிமை கிடையாது. 1956 சட்டத்தின் மூலமா தான், இந்து வாரிசுரிமை சட்டத்தில் தான், தந்தையோட சொத்துல தந்தை எந்த ஒரு ஆவணமும் எழுதி வைக்காமல் இறந்து விட்டாரானால் அவருடைய சுய சம்பாத்திய சொத்துல அவருடைய ஆண் வாரிசுக்கு எவ்வளவு சொத்தோ அதே போல பெண் வாரிசுக்களும் சமமான ஒரு சொத்து உரிமை வழங்கப்பட்டது.
1: சரிங்க சார், இப்ப அப்பாவே வந்து பொண்ணு கிடையாது, எல்லாம் பையனுக்கு தான் எழுதிட்டு போயிட்டாருன்னா
0: அதுல எந்த வித மாற்றமும் பண்ண
1: முடியாது, பொண்ணு கேட்க முடியும்,
0: கேட்க முடியாது.
1: இல்ல பொண்ணுக்கு தான் எல்லாம் பையனுக்கு கிடையாதுனாலும் அதுவும் செல்லும,
0: அதுவும் செல்லும். சுய சம்பாத்திய சொத்தை பொறுத்த முடியாது, யாருக்கு எழுதி வைக்கலாம், எவ்வித ஆவணங்களும் எழுதி வைக்காம அவர் இறந்திருந்தா மட்டும்தான் சுய சம்பாத்திய சொத்தா இருக்கும் பட்சத்துல அது வந்து ஆண் வாரிசுக்கு பெண் வாரிசுக்கு ஈக்குவலா சரிபாகமாக அடைய வேண்டியது அப்படின்னு இருந்துச்சு.
1: 1956 அந்த சட்டம் வந்த பிறகு கூட பூர்வீக சொத்தா இருந்தா சார்,
0: பூர்வீக சொத்துல பெண்களுக்கு வந்து பாகம் கிடையாது,
1: கிடையாது, அது வந்து ஆண்களுக்கு மட்டும்தான்,
0: ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது 89 வரைக்கும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருந்தது.
1: தமிழ்நாட்டு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க அப்படிதான் இருக்கு. முத முதல்ல ஒரு 89 ஒரு மாற்றம்
0: தமிழக அரசு கொண்டு வராங்க, பெண்களுக்கு பூர்வீக சொத்திலும் பாகம் உண்டு அப்படின்னு கொண்டு வராங்க. ஆக்ட் 1 of 90 அப்படிங்கிற சட்ட திருத்தமா வருது. அந்த சட்டத்தில் கூட சில கட்டுப்பாடுகள் வருது. அந்த கட்டுப்பாடுகள் வருதுன்னு போது 25/3/1989 முன்னாடி திருமணம் ஆகி இருந்தாலோ இல்ல அதற்கு முன்னாடி வந்து வீட்டின் கர்த்தாவான அந்த தந்தை இறந்திருந்தாலோ அவங்க பாகம் கேட்க முடியாது,
1: ஒரு டெட்லைன் வைக்கிறாங்க.
0: ஆமா,
1: அதுல இருந்தா அது வந்து உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு. சரிங்க சார், இப்ப இந்த நேரத்துல நம்ம வந்து சொத்துரிமை சட்டத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப எனக்கு வந்து இந்த உயில் சம்பந்தமா நிறைய சந்தேகம் இருக்கு சார். முதல்ல ஒண்ணு எழுதி வச்சிடறாங்க, அதுக்கு பிறகு பார்த்தா வேற உயிலை மாத்துறாங்க, அப்புறம் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு உயிலை எழுதிடுறாங்க. இப்போ ஆளாளு வீட்டுக்குள்ளார இந்த இதில் என்ன தான் எழுதியிருக்காரு, இல்லை இல்லை இதில் என்ன எழுதியிருக்காரு, கடைசியாக எனக்கு தான் கொடுத்துருக்காரு, இப்படியெல்லாம் பிரச்சனை வருது சார். இந்த உயில் சம்பந்தமாக இந்த சொத்துரிமை சட்டத்தில் நேயர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்?
0: உயில் அப்படின்னும் போது இது பதிவு செய்யப்படணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அடுத்து உயில் அப்படிங்கிறது கடைசியா ஒரு மனிதர் என்ன எழுதி வைக்கிறாரோ அதுதான் செல்லுபடியாக
1: செல்லும். இப்ப அதுக்கு சாட்சி எல்லாம் வேணுமா சார்?
0: கண்டிப்பாக ரெண்டு சாட்சிகள் இருக்கணும்.
1: உயில் எழுதினாருன்னா ஒரு வெள்ளை பேப்பர்ல கூட எழுதி,
0: வெள்ளை பேப்பர்ல கூட எழுதலாம். ஏன் அதுக்கு அந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னா, மரண படுக்கையில உள்ள ஒருத்தர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எழுதி கொடுங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல ரிஜிஸ்டர் வர வரைக்கும் அவங்களுக்கு காத்து
1: பண்ண முடியாது.

0: என்ன விருப்பப்படுறாரோ அதை எழுதலாம். ரெண்டு சாட்சிகள் முன்னாடி எழுதணும், அந்த சாட்சிகள் கையொப்பம் இடணும். இன்னும் எவ்வளோ உயில் வேணால் எழுதலாம். அது பதிவு செய்யப்பட்ட உயில், பதிவு செய்யப்படாத உயில் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இறுதியாக அவருடைய வாழ்நாளில் எந்த உயில் எழுதியிருக்காரோ அந்த உயில் தான் அமலுக்கு வரும்.
1: இதுவரை சொத்துரிமை சட்டங்கள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சண்முகம் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே.
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
4: உங்கள் FM ரெயின்போவில்.
5: நேர்களே, இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
6: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியூசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியூசுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்பேச்சுகளின் போது எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, சுகாதார நலன், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்த வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலா அதிபருடன் அந்நாட்டு வெளியுறவு, பொருளாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு, போக்குவரத்து ஆகிய துறைகளின் அமைச்சர்களும் வருகை தந்துள்ளனர். இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்கள் குறித்து அறியும் வகையில் எரிசக்தி, மருந்து உற்பத்தி, வாகன உற்பத்தி தொழிற்சாலைகளை அவர்கள் பார்வையிட உள்ளனர். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை அமைச்சரும் வடகிழக்கு கவுன்சில் தலைவருமான திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்தில் சுற்றுலா, வேளாண்மை, முதலீட்டு ஊக்குவிப்பு, விளையாட்டு மேம்பாடு, கைத்தறி உள்ளிட்ட முக்கிய துறைகளின் வளர்ச்சி குறித்து அமைக்கப்பட்ட குழுக்களின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. ஒடிஷாவில் ராமேஸ்வர் பாரதீப் இடையே புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளவர், பீகார், தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டுத் திட்டப் பணிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் நாட்டின் சாலை போக்குவரத்து கட்டமைப்பில் இத்திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் அதிருப்தி குழுவை தனிக்குழுவாக அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவர் அங்கீகரித்ததை அடுத்து அவர் இப்பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ரிதபிரதா பானர்ஜி சுமார் 60 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தற்போது உண்மையான பிரதான எதிர்க்கட்சியாக உள்ளனர் என்று தெரிவித்தார். தமது குழு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும், அரசுக்கு ஆதரவளிக்கும் அதே சூழலில் தங்கள் கொள்கைகளுக்கு முரண்பாடாக இருந்தால் அதனை எதிர்ப்போம் என்றும் திரு ரிதபிரதா பானர்ஜி கூறினார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். முதலமைச்சராக நேற்று பதவியேற்றவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது தமது இந்த முதலாவது அமைச்சரவை முடிவு குறித்து தெரிவித்தார். இதற்கான கட்டணமில்லா பயண அட்டையை பெறுவதற்கு மாணவர்கள் பதிவு செய்யலாம் என்றும் அவர் கூறினார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெங்களூரு நகரின் சாலை கட்டமைப்பை மேம்படுத்த பெங்களூரு பெருநகர ஆணையத்திற்கு 2000 கோடி ரூபாய்

0: வழங்கப்படுவதாகவும் திரு டி கே சிவகுமார் அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் 18 நகரங்களில் குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி ஆக்ரா, அலிகர், அயோத்தி, பரேலி, ஃபெரோசாபாத், மீரட் உள்ளிட்ட நகரங்களில் 1725 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இவை 12 ஆண்டுகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தனியார் துறையினரின் பங்களிப்புடன் இந்த மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளுக்கு 35 லட்சம் முதல் 40 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்றும் உத்தரப்பிரதேச அரசு கூறியுள்ளது. அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். தமது இந்திய பயணம் குறித்து அமெரிக்காவின் வெளியுறவு குழுவிடம் எடுத்துரைத்த அவர், இருநாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவு செய்யும் தருணம் நெருங்கியுள்ளதாக கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு முக்கிய கூட்டாண்மை நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இது உலகின் மிகப்பெரிய மற்றும் பழமையான ஜனநாயக நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளில் ஏற்பட்டு வரும் உத்வேகத்தை குறிப்பதாகவும் திரு மார்கோ ரூபியோ குறிப்பிட்டார். காங்கோ நாட்டில் எபோலா நோய் மிக விரைவாக பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானம், நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ள நிலையிலும் நோய் தொற்று அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்தார். இந்நோய் தொற்று பெருமளவில் பரவியுள்ள காங்கோ நாட்டின் இட்டூரி மாகாணத்திற்கு சென்ற அவர், நோய் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள சுகாதார பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களை பாராட்டினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுடனான பேச்சுக்கள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இந்த வார இறுதியில் உரிய முடிவு எட்டப்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே அமெரிக்காவுடனான பேச்சுக்களில் உறுதியான முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்ச்சி தெரிவித்துள்ளார். ஈரானின் உரிமைகளை பாதுகாப்பது, லெபனானில் ஏற்பட்டுள்ள மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது ஆகியவற்றை பொறுத்தே முறையான பேச்சுக்கள் நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் திரு அப்பாஸ் அரக்ச்சி தெரிவித்துள்ளார். கேரளா மற்றும் மாஹேயில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், மேற்கு வங்கம், கர்நாடகா, கோவா, வடகிழக்கு பகுதி மற்றும் அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகளில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே நாட்டின் கிழக்கு பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 2 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா போனாச்சா, தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-5, 6-2 என செட் கணக்கில் இத்தாலியின் டி பெர்னார்டிஸ் வாசாமி இணையை வென்றது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஜப்பானின் தகேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டனின் ஃபின்பாஸ் ஸ்காட் டன்கான் இணையை வென்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து தென்கொரியாவின் சி யோங் என்னை எதிர்கொள்கிறார். ஆடவர் பிரிவில்

0: இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி ஹாங்காங்கின் சேக் யூ லியை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியோசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா போனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25, 10 நொடிகள்.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வாந்தி உபாதைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள்.
4: வணக்கம். இன்னைக்கு பிரெக்னன்சில வர வாமிட்டிங் பத்தி நம்ம பேசலாம். சோ யூஷுவலா மொதல் 3 மாசம் வாமிட்டிங்றது ரொம்ப காமனான விஷயம். இது எதனாலனா பிரெக்னன்சில வர சில ஹார்மோன்ஸ்னால வாமிட்டிங் எக்ஸஸா அந்த மதர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு 2-3 எபிசோடு ரொம்ப வாந்தி இருக்கு, அவங்களால ஃபுட் எதுவுமே சாப்பிட முடியல. அந்த மாதிரி இருக்க பட்சத்துல அவங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு வந்து நம்ம ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுப்போம். வாமிட்டிங் அவாய்ட் பண்றதுக்கு இருக்கிற சில டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி போடுவோம். இப்ப இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா யூரின் அவுட்புட் மானிட்டரிங் பண்ணணும். இப்ப நிறைய வாமிட்டிங் இருக்கிறதுனால அவங்களுக்கு நீர் சத்து சுத்தமா குறைஞ்சு யூரின் அவுட்புட்டே ரொம்ப கம்மியா இருக்கும். சோ இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ரொம்ப காஷியஸா முன்னாடியே ஹாஸ்பிட்டல் வர வேண்டியது இருக்கும். இன்னொன்னு கிட்டினஸ். கிட்டினஸ்னா கொஞ்சம் டீஹைட்ரேஷன் பிபி டிராப் ஆகும்போது அவங்களுக்கு கிட்டினஸ் வரது ரொம்ப காமனா இருக்கும். இன்னொன்னு அவங்க சாப்பிடாமலே ரொம்ப நாள் இருக்கிறதுனால அவங்களோட உடம்புல சுத்தமா குளுக்கோஸ் இருக்காது. சோ குளுக்கோஸ் தான் நமக்கு எனர்ஜி தர பொருள். சோ குளுக்கோஸ் இல்லாதனால மெட்டபாலிசம் என்ன பண்ணும், ஃபேட் பிரேக் டவுன் நடக்கும். சோ ஃபேட்ஸ் பிரேக் டவுன் ஆகி நம்ம உடம்புல கீட்டோன் பாடிஸ் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பை ப்ராடக்ட் வந்து கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆயிடும். இது வந்து ஹார்ம்ஃபுல் டு த பாடி. சோ அதனால கீட்டோன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னாலும் நாங்க அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். சோ இவங்களுக்கு முதல்ல ட்ரீட்மென்ட்னா ஃபர்ஸ்ட் டீஹைட்ரேஷன் கரெக்ட் பண்றது, யூரின் அவுட்புட் மெயின்டைன் பண்றது, அப்புறம் அவங்களோட மித்த சத்துக்கள்லாம் எப்படி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பி காம்ப்ளெக்ஸ், கிரானிக் வாமிட்டிங்ல பி காம்ப்ளெக்ஸ் கம்மியா இருக்கும். சோ அது கொடுக்கணும், தைமின் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கணும், அப்புறம் அவங்களுக்கு வாமிட்டிங் ஸ்டாப் பண்ற டேப்லெட் கொடுக்கணும். அப்புறம் அசிடிட்டி ஜாஸ்தி இருக்கும், நிறைய வாமிட்டிங் பண்ணி நிறைய ஆசிட் ரொம்ப அசிடிக்கா ஃபீல் பண்ணுவாங்க. சோ அதுக்கான ட்ரீட்மென்ட் கொடுத்து அவங்களுக்கு அசிடிட்டியை கம்மி பண்ணணும், ஹார்ட் பர்ன்ஸ் எல்லாமே கம்மி பண்ணணும். சோ யூஷுவலா அந்த வாமிட்டிங் எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 12-13 weeks தான் மேக்ஸிமம் வாமிட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் வாமிட்டிங் தானாவே செட்டில் ஆயிடும். செகண்ட் ட்ரைமஸ்டர் வரும்போது ஆர் 13 வாரம் தாண்டும் போது இந்த வாமிட்டிங் தானாவே செட்டில் ஆயிடும். பட் ரொம்ப சிவியர் வாமிட்டிங் விச் இஸ் அஃபெக்டிங் த ஜென்ரல் ஹெல்த் ஆஃப் த பேஷண்ட், அப்படி இருக்கும் போது அவங்க அட்மிஷன் தேவைப்படும். ஐவி ஃப்ளூட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல ரொம்ப பயப்படுறது என்னன்னா பிளீடிங் இன் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். சோ மொதல் 3 மாசத்துல பிளீடிங் ஆகும் போது என்னென்னதெல்லாம் நம்ம கருத்துல கொள்ளணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெயின் இருக்கா, அப்புறம் அமௌண்ட் ஆஃப் பிளீடிங். யூஸ்வலா பெயினோட பிளீடிங் இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வந்து இவாலுவேட் பண்ணணும். சம்டைம்ஸ் நார்மலா கூட இருக்கலாம் பிளீடிங், ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல மினிமலா ஸ்பாட்டிங் இருக்கிறது, மினிமல் பிளீடிங் இருக்கிறது நார்மலா கூட இருக்கலாம். சோ ஹாஸ்பிட்டல் வந்து பேபியோட ஹெல்த் எப்படி இருக்கு, பேபியோட ஹார்ட் பீட் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும். பட் சம்டைம்ஸ் ரேர் இன்ஸ்டன்ஸ்ல ஹார்ட் பீட் வந்து நமக்கு போறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு. சோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அது பேர் அபார்ஷன் சொல்லுவோம். சோ அது மாதிரி ஆச்சுன்னா குழந்தையோட ஹார்ட்

0: நின்றுச்சு, ப்ளீடிங் எக்ஸசிவா இருக்குன்னா நம்ம வந்து அதை எக்ஸ்பெல் பண்ற மாதிரி வரும். அடுத்த கண்டிஷன் வந்து த்ரெட்டன்ட் அபார்ஷன் ஒன்று இருக்கு. ப்ளீடிங் இருந்தாலும் பேபியோட ஹார்ட் பீட் நார்மலா இருந்ததுன்னா அவங்களை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அடுக்குவட் சப்போர்ட் கொடுத்தா ப்ளீடிங் செட்டில் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், பிரெக்னன்சி சப்போஸ் இப்போ கர்ப்பப்பை உள்ள இல்லாம சைட்ல இருக்கிற டியூப்ஸ் இல்ல ஓவரிஸ் வேற எங்கேயாவது பிரெக்னன்சி இம்ப்ளான்ட் ஆயிருந்ததுன்னா அது பேரு எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எக்டோபிக் பிரெக்னன்சிலையும் ப்ளீடிங் அண்ட் பெயின் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுவான ஸ்கேன் பண்ணி ரூல் அவுட் பண்ணணும். அப்புறம் மல்டிபிள் பிரெக்னன்சி, மல்டிபிள் பிரெக்னன்சினா இப்போ மோர் தென் ஒரு பேபி உள்ள இருந்தாலும் இந்த மாதிரி ப்ளீடிங்கான சான்ஸ் ஜாஸ்தி இருக்கு. அப்புறம் மோலார் பிரெக்னன்சி ஸ்கேன்ல கண்டுபிடிக்க முடியும். அது பார்த்துட்டு என்னென்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். தேங்க்யூ.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வாந்தி உபாதைகள் குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள்.

0: நேரம் 7:30. ஹாய், ஹலோ, வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜனா. எஸ் மக்களே, நம்ம நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒரு ஆர்ஜே ஏதாவது ஒரு க்வெஸ்சன் உங்களுக்காக காலையிலே உங்களை வந்து சுறுசுறுப்பாக்குற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கொண்டு வரும் இல்லையா. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்ன க்வெஸ்சன் நானே சொல்லிடுறேன். இந்தியாவின் எந்த மாநிலம் ஒருங்கிணைந்த கடலோர மேலாண்மைக்காக கடல்சார் இடஞ்சார்ந்த திட்டம் மரைன் ஸ்பேஷியல் பிளான் MSP என்ற புதிய கொள்கையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது? எஸ் கொஸ்டினை மறுபடியும் சொல்லிடுறேன். இந்தியாவின் எந்த மாநிலம் ஒருங்கிணைந்த கடலோர மேலாண்மைக்காக கடல்சார் இடஞ்சார்ந்த திட்டம் மரைன் ஸ்பேஷியல் பிளான் MSP என்ற புதிய கொள்கையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது? ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்ம வணக்க மக்களே அப்படின்னு நம்ம ஷோவோட ஒரு போஸ்டர் இருக்கும். ஸோ அந்த போஸ்டருக்கு கீழே ஆன்சரை கமெண்ட்ல கரெக்டாக சொல்லிடுங்க. ஷோவோட எண்ணில் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத நான் வந்து உங்களுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம். டியூட் திரைப்படத்துல இருந்தேன்.

வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தேன்னா, இந்தியாவின் எந்த மாநிலம் ஒருங்கிணைந்த கடலோர மேலாண்மைக்காக கடல்சார் இடம் சார்ந்த திட்டம், அதாவது மரைன் ஸ்பேஷியல் பிளான் MSP என்ற புதிய கொள்கையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கு நிறைய நேர் வந்து நம்மளோட ஆகாஷ்வாணி புதுச்சேரியோட ஃபேஸ்புக் பக்கத்தில் வணக்க மக்களே ஷோவோட போஸ்டருக்கு கீழே கமெண்ட்ஸில் உங்களோட ஆன்சர்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு விஷஸ் சொல்லிடுறேன். ஸோ அதே மாதிரி ஷோட எண்டில் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஸோ அடுத்ததாக நமக்காக ஒரு வேலைவாய்ப்பு செய்தியும் இருக்குது, அதையும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆப்ரேட்டர் பணி அறிவிச்சிருக்காங்க. ஸோ கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணுமின் சார நிறுவனத்தில், அதாவது NPCIL, காலி இடங்களுக்கான ஸ்டைஃபன்ரி ட்ரெயினி பிரிவில் பிளான்ட் ஆப்ரேட்டர் 136, எலக்ட்ரீஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் 15, டேர்னர் 5 என மொத்தம் 266 இடங்கள் இருக்கு. ஸோ இதற்கான கல்வி தகுதி +2 மற்றும் ITI. இதற்கான வயது வரம்பு 29/6/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 24 வயது வரை. இதற்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹100, SC/ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 29ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு NPCIL careers.co.in என இணையதளத்தில் தேவையான விவரங்கள் இருக்கு, நீங்கள் அப்ளை பண்ணலாம்.

0: தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நேர்களே, புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் நடத்தும் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த வேலை தேடும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் இளைஞர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் நிரந்தர பணிக்கான வேலைவாய்ப்பு முகாம் இன்று காலை 9:30 முதல் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில்

மென்பொருள் மற்றும் உற்பத்தி துறையிலிருந்து 3 நிறுவனங்கள் பங்கு கொள்கின்றன. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 200க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்புவதற்காக பிளஸ் 2, ITI, டிப்ளமா, எனி டிகிரி முடித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயனடையலாம். 18 முதல் 35 வயது நிரம்பிய அனுபவம் பெற்ற மற்றும் அனுபவம் பெறாத மாணவர்களும் இவ்வேலைவாய்ப்பு முகாமில் பங்கு பெறலாம். இம்முகாமில் கலந்து கொள்பவர்கள் தங்களது தற்குறிப்பு மற்றும் கல்வி தகுதிக்கான உண்மை நகல் சான்றிதழ்களுடன் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறும்படி கேட்டுக் கொள்கிறோம். வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் இடம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5 முதல் தளம் 3 குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005, தொலைபேசி எண் 0413-22-00115, 88-00-73-622, 96-29-34-24-46. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி நடந்த பாடல் கேட்கலாம். கூலி 3 படத்திலிருந்து

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வணக்க மக்களின் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை தெரிஞ்சுக்கலாம். நிலக்கரி நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பிரிவில் எலக்ட்ரிக்கல் 221, சிவில் 178, மெக்கானிக்கல் 145, சிஸ்டம் 43, எலக்ட்ரானிக்ஸ் 38, இண்டஸ்ட்ரியல் 20, புவியியல் 15 என மொத்தம் 660 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதற்கான கல்வி தகுதி பிஇ பிடெக். இதற்கான வயது வரம்பு 30/4/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 30 வயது வரை. இதற்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் 1160 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 11ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு coalindia.in என்ற இணையதள முகவரியை பார்க்கலாம். வணக்க மக்களே, நிகழ்ச்சி நடந்த பாடல் கேட்கலாம். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 7:55, 20 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. ஸோ எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில் ஷோவோட ஓப்பனிங்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். இந்தியாவின் எந்த மாநிலம் ஒருங்கிணைந்த கடலோர மேலாண்மைக்காக கடல்சார் இடம் சார்ந்த திட்டம், அதாவது மரைன் ஸ்பேஷியல் பிளான் MSP என்ற புதிய கொள்கையை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ இதற்கான கரெக்டான ஆன்சர் ஒடிசா. எஸ், இதுக்கு நிறைய நேரில் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரியோட ஃபேஸ்புக் பக்கத்தில் வணக்க மக்களே ஷோ கீழே கமெண்ட்ல ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜபாளையம்லேருந்து பிரபு வீரா, புலுவப்பாளையம்லேருந்து ஆனந்த முருகன், பொன்னியம்மன் மேலேருந்து வன்னை கணேசன், கொழும்பு கொண்டான்லேருந்து ராமகிருஷ்ணன், சென்னையிலேருந்து அன்புராணி, பட்டாளம்லேருந்து அப்துல் ஜலீல், பெரியவளையம் ரவிச்சந்திரன், கெடார்லேருந்து அன்பு, கடலூர் விளக்கப்பாடையிலிருந்து செந்தில் முருகன், முல்லக்காடு பாபு, கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் ஷியாமலா, எரவஞ்சேரி ஷாகுல் ஹமீத், அரியலூர் வீராதுரை, பெங்களூர்லேருந்து வேலுமணி தனலட்சுமி, ஹரிஹரன் லூயிஸ் செல்வராஜ், இவங்க வந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பட் என்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலை. ஸோ சென்னையிலேருந்து அதே மாதிரி அந்தோனோ ராஜ், புவனகிரியிலேருந்து சுமதி பாபா பாலு சாரி பாபு, இவங்க என்ன ரோல் ஆகுதுன்னு தெரியல. ஸோ இவங்கெல்லாம் கரெக்டான ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். எஸ்ங்க, இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இது எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடலாம்னா, ஸோ சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் கூடிய கடல்சார் பொருளாதாரத்தை, அதாவது ப்ளூ எக்கனாமி மேம்படுத்துவது மட்டும் இல்லாமல் நிலையான கடலோர மேலாண்மை உறுதி செய்கிறதும் இதோட நோக்கமாகவும் இருக்குது. ஸோ இது இந்தியா மற்றும் நார்வே நாடுகளின் ஒருங்கிணைந்த கடல்சார் முன்முயற்சின், அதாவது இண்டோ நார்வே இன்டிகிரேட்டட் ஓஷன் இனிஷியேட்டிவ் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து புவி அறிவியல் அமைச்சகத்தின், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் கீழ் இயங்கும் தேசிய கடலோர ஆராய்ச்சி மையமும் ஒடிசா மாநில அரசும் இணைந்து இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க. ஸோ இது வந்து இந்த திட்டத்தோட முதல் கட்டம் 2019 புதுச்சேரி மற்றும் லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களில் சோதனை முறையில் செயல்படுத்தப்பட்டதுன்றதும் குறிப்பிடத்தக்கது. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் கேட்கலாம். தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து.

0: நீங்கள் கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெறும் 2026 முதல் உலக யோகாசன விளையாட்டுப் போட்டியில் காணொலி வாயிலாக இணையிருப்பதாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களுக்கும் இதில் பங்கேற்பவர்களுக்கும் பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மாலை திரிபுராவிற்கு செல்கிறார். இப்பயணத்தின் போது புஷ்பபந்தா அரண்மனை தங்கும் விடுதி கட்டுமானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொள்கிறார். பின்னர் லங்கமூராவில் அமைந்துள்ள எல்லை பாதுகாப்பு படையின் ராணுவ முகாமை பார்வையிடுகிறார். மேலும் மாநில மற்றும் மத்திய பாதுகாப்பு அதிகாரிகளுடன் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தை நடத்துவார் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் மால்வியா நகர் உணவகத்தில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 9 இந்தியர்கள் மற்றும் 12 வெளிநாட்டினர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. வாரணாசியில் G20 கூட்டங்கள் வெற்றிகரமாக நடைபெற்றதை தொடர்ந்து இன்று மற்றும் நாளை நடைபெறும் பிரிக்ஸ் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டமும் அங்கு நடைபெறவுள்ளது. சீனா, பிரேசில், எகிப்து மற்றும் இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். சாஃப் மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் நேற்று கோவாவில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் பூட்டானை வீழ்த்தி இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. உலக கால்பந்து தரவரிசையில் 69வது இடத்தில் இருக்கும் இந்தியா 6 ஆண்டுகளுக்கு பிறகு இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. சனிக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான வங்கதேசத்தை இந்தியா எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாசு தின நல்வாழ்த்துக்கள்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். இவங்க

0: 4 நிமிடமாகவே நேயர்கள் இனி கேட்கலாம் நம்ம புதுவை நிகழ்ச்சியில. நம்ம கூட எந்த ஆர்ஜே எங்க இருந்து என்ன பேசுறாங்க கேட்கலாம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான காலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நான் உங்க ஆர்ஜே சீனு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுவை வண்டி எங்க சும்மா வந்து நிக்குதுன்னு இருக்கீங்க. அதாவது பாண்டிச்சேரியில் ரொம்ப பிஸியான ஏரியா, ஒரு மாசான ஏரியாவா இருந்துட்டு இருக்கேன். பசுமை மாறாத வயல்வெளிகளையும் பரபரப்பான சாலைகளையும் உடனே இணைக்கிற நம்ம மங்கலம் ஏம்பலம் சாலை. இது ஒரு பக்கம் காலையில மங்கலம் மார்க்கெட்டுக்கு போற அவசரம், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏம்பலம் வழியா நெல்லிக்குப்பம் கடலூர்னு போற வண்டிகளோட வேகம், கூடவே சிறு சிறு டீ கடையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீ நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்கிறவங்க. இந்த சாலையை வந்து பாத்தீங்கன்னா இப்ப சும்மா வேற லெவல எனர்ஜியில இருக்கு. இந்த மங்கலம் ஏம்பலம் சாலையில இன்னைக்கு காலையில போயிட்டு இருக்கிற நம்ம மக்கள் மனசுல என்னெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, இங்க இருக்கிற லோக்கல் ஸ்பாட் டிராபிக் வைப், அப்புறம் நம்ம ஊர் மக்களோட கலகலப்பான பேச்சுன்னு எல்லாத்தையும் இன்னைக்கு நேரடியா அவங்க கிட்ட நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். மக்களே, உங்க ஆட்சியோட மைக் இப்ப ரொம்ப ரெடியா இருக்கு. நீங்க நம்ம புதுவை மெயின் ரோடு ரைட்ல நீங்க பேசணும்னா நம்ம நிகழ்ச்சிக்கு இப்ப நீங்க ரெடியா இருங்க. இப்ப நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க காலையில ரொம்ப பிஸியா வந்து பாத்தீங்கன்னா ரோட கிராஸ் பண்ணிருந்தாங்க, எங்க பரபரப்ப ரொம்ப வேலைக்கு போயிட்டு நினைக்கிறேன். அவங்க கிட்டதான் நம்ம பேச போறோம். ஹாய்
2: ஹாய்
1: சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
2: ஹேமலதா.
1: ஹேமலதா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: காலையில வந்து பாத்தீங்கன்னா
1: பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி
2: ரொம்ப காலியா எம்டியா இருந்துச்சு, இப்பதான் கொஞ்சம் டிராபிக்காவே அதிகமாவே அதிகமாயிடுச்சு.
1: காலையில ஆபீஸ்க்கு லேட்டா போகும்போது இந்த ரோட்ல இருக்கிற எந்த சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சோதிக்கும். என்னடா இது சீக்கிரமா ஆபீஸ் போலாம் பார்த்தாக்கா இந்த மாதிரி சிக்னல் போட்டுட்டாங்கன்ற மாதிரி எது உங்க ரொம்ப சோதிக்கும்?
2: வில்லியனூர் அந்த ஆரியபாளையம்.
1: ஏன், எதனால அது மாதிரி?
2: டிராபிக் கரெக்ட் 9:00 ஆயிடுச்சு, எல்லாரும் கம்பெனி போற டைம், அதனால
1: அதிகம். இந்த ரோடு வழியா போறப்ப காலையில ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்க என்ன பாட்டு கேட்டீங்க? மெலோடியஸ் சாங் கேட்டுட்டு போவீங்க. ஓகே, ஆபீஸ் போற அவசரத்துல இன்னைக்கு வீட்டுல வந்து ஏதாவது சண்டை எல்லாம் போட்டு வரீங்களா, இல்ல சமாதானமா போவீங்களா, சண்டை போட்டு போவீங்களா? டெய்லி
2: சண்டை போட்டு
1: போயிருவேன். ஒரு ஆபீஸ் போற
2: சாப்பாடு.
1: இப்ப நீங்க வந்து இந்த டிராபிக்ல போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த ரோட்ல பொதுவாவே ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் குறைக்கணும்னா இங்க பைக் ஓடுறவங்க கிட்ட எல்லாம் வந்து நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு அட்வைஸ் எல்லாம் சொன்னா என்ன சொல்லுங்க? உங்களுக்கு பிடிச்ச ஷாப், ஒரு டீ கடையா இருக்கட்டும், ஒரு டிஃபன் கடையா இருக்கட்டும், எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? போறீங்க காலையில? ஓகே, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதனா ரோடு டிராவல் பண்ணி ஆபீஸ் போயிட்டு வேலை செய்யறது பெஸ்ட் நினைக்கிறீங்களா?
2: ரோடு டிராவல் பண்ணிட்டு ஆபீஸ் போய் ஒர்க் பண்றேன். அங்க இருந்தாதான் எல்லாமே கத்துக்கலாம், வீட்டுல இருந்தா நம்ம டிவி பார்த்துன்னு அந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும்.
1: ஓகே மேம், சூப்பர், நல்லா பேசுனீங்க. எப்ப பிரெயின் போல பேசிட்டு இருக்கீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு?
2: இன்னைக்கு
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா மங்கலம் ஏம்பலம் சாலையில இருந்தா போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில எல்லாருமே ரொம்ப ஆர்வமா காலை நேரம் இல்லைங்களா வந்து பாத்தீங்கன்னா, அதுல இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் வந்து இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு ஸ்கூல் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி ரொம்ப பரபரப்பா இருக்கும், இப்ப இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சதுனால இன்னும் வந்து பரபரப்பா இருந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027 நமது சென்சஸ்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு மற்றும் உருவாக்கும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேரம் 8:32 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நம்ம புதுவை. நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம கூட ஆர்ஜே சூப்பரா பேசிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம். ஹலோ,
4: புதுச்சேரியோட ஒவ்வொரு ஏரியாவையும் கவர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி. இப்போ ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து பேசிட்டு இருக்கணும், மங்களம் ஏம்பலம் சாலையில இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப இந்த வழிய வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா பெரிய ட்ரீமோட டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் பேச போறேன். ஹாய்
5: ஹாய்,
4: வணக்கம்.
5: என்ன
4: பண்ணிட்டு இருக்கீங்க?
5: எனக்கு ஒரு ஆசை, இன்னும் ஒரு 12 மார்க்ஸ் இல்ல, ஒரு 20 மார்க் எடுத்தாங்கன்னா எனக்கு ஒரு

0: ஆனா அம்மாவுக்கு அப்பாவுக்கும் ஓகே தான்
1: அவங்க. நீங்க பிளஸ்டூல ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நான் எப்படிதான் பாஸ் பண்ணணும் எனக்கே தெரியல.
0: உள்ள நம்ம வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க, வெளில வந்ததுக்கு அப்புறம் ஜாலியா இருந்துச்சு.
1: சினிமால காட்ட மாதிரி கலர் கலட்ட கேன்டீன் கலட்டா காலேஜ் லைஃப் இருக்கு நம்புறீங்களா, இல்ல நிஜமா வேற மாதிரி இருக்கு நம்புறீங்களா காலேஜ் லைஃப்?
0: எனக்கு இப்படியே எங்க அப்பா எனக்கு எப்படி யூனிஃபார்ம் போட காலேஜ் தான் எனக்கு சூஸ் பண்ணுவாங்க, எனக்கே தெரியும். அதுல ஒரு கவலை இல்ல,
1: காலையில
0: ஜாலியா பசங்க கூட விளையாடுனா
1: எனக்கு
2: கிரவுண்ட்ல பிடிக்கும், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் விளையாட போவோம். இப்ப கொஞ்ச நாளா விளையாட போறது வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, அதே மாதிரி காலேஜ் ஜாயின் பண்ணோம், நீட்டு வேற படிக்கிறோம், அதனால இப்ப விளையாட முடியல. மனம் முன்னாடி நல்லா விளையாட்டுருந்தோம், அப்படியே நாங்க பிளான் பண்ணோம் லீவ்ல எல்லாம் நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டம் எதுவுமே நடக்கல.
1: இன்னொரு பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பாண்டிச்சேரியில இருக்கிற காலேஜ் சூஸ் பண்ண போறீங்களா, இல்லைன்னா வெளியூர் போய் ஹாஸ்டல் தண்ணி படிக்க போறோம்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாம் பர்மிஷன் கேட்கலாம், என்ன ஐடியா வச்சீங்க?
0: கொஞ்சம்
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிகழ்ச்சி நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே சூப்பரா பேசிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம்.
3: புதுச்சேரியோட ஒவ்வொரு வைபையும் கவர் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை. இன்னைக்கு மங்களம் ஏமலம் சாலையிலிருந்து நான் உங்க ஆர்ஜே சீனு பேசிட்டு இருக்கேன். இப்ப இந்த ரோட்ல போயிட்டு இருக்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அவர் நம்மகிட்ட பேச போறாரு. ஹாய், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜ் வந்து
4: வந்துருக்குறீங்களா?
3: சரி, ஓகே. இந்த மங்களம் ஏம்பர் ரோடு இப்ப சூப்பரா மாறி இருக்கு. இந்த ரோட்ல வந்து ஒரு லாங் ரைடு போறப்ப நீங்க என்ன மாதிரியான ஜாலியான விஷயங்கள்லாம் வந்து பாத்து என்ஜாய் பண்ணிட்டு போறீங்க?
4: நான் வந்து

0: ரோட்லாம் புளியா மரம் நிறைய இருக்கும், அந்த பேருக்கு அவங்க நிறைய மயில்
1: மங்களம் ரோட்ல அதனால
2: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: நேரம் 8:55. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ஆள் இருந்தான், நிறைய பணம் சம்பாதிச்சான், ஆனால் செலவு பண்ண மனசு வரல. கருமி அவன் என்ன பண்ணா, சேர்த்த பணம் பூராவையும் ஒரு மரத்தடியில் புதைச்சி வச்சுருந்தான். வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மரத்தடிக்கு வருவான், புதைச்ச இடத்த ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் போயிடுவான், அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு திருடன் வந்தான், இவன் புதைச்சி வச்சுருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். இது தெரிஞ்சு போச்சு. அந்த கருமி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இவன் புலம்பலை கேட்டதும் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கள்லாம் ஓடி வந்தாங்க. என்ன விஷயம்னு விசாரித்தாங்க. இவன் சொன்னான், ஒரு பெரியவர் கேட்டார், ஏப்பா வார வாரம் வந்து இந்த இடத்த பார்க்குறதாக சொன்னியே, எப்போவாவது இதில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் அப்பப்போ வந்து அதை பார்க்குறது தான் வழக்கம், அதை தொட்டதே இல்லைன்னாவே. சரி அப்படின்னா இப்போவும் நீ அதே மாதிரி வார வாரம் ஒரு தடவை வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போகலாமே அப்படின்னாராம் அந்த பெரியவர். அதுவும் சரிதானே, எவ்வளவு காலமானாலும் அவன் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண போகிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப உள்ளே பணம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாமல் போனாலும் ஒன்று தான். இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு அவர் பணக்காரரா ஏழையா அப்படின்னு முடிவு செய்கிறது சரியில்லை. அந்த செல்வத்தை அனுபவிக்கிற திறன், பயன்படுத்துகிற திறன், அதை வச்சு தான் அவர் ஏழையா பணக்காரரா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும். அதுதான் சரி. செலவு பண்ண தெரியாதவன் சேகரம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? தலைமுடியே இல்லாதவன் தாராளமாக சீப்புகளை வாங்கி சேகரம் பண்ணுறது மாதிரி தானே இது. சில சமயம் செலவு பண்ண நாம் தயாராக இருந்தால் கூட அந்த செல்வம் நமக்கு பயன்படுறதில்லை. அரேபியாவில் ஒரு நகை வியாபாரி, விலை உயர்ந்த முத்துக்களை எல்லாம் அவர் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக போயிட்டுருக்கிறார் ஒட்டகத்தில். அப்போது திடீர்னு கடுமையான புயல் வீச ஆரம்பிச்சுட்டுது. திசை தவறி இவர் எங்கேயோ வந்துட்டார். கூட வந்தவங்களையும் காணலை, எங்கே போனாங்களோ தெரியல. இவர் ரொம்ப பயந்து போய் அங்கே எங்கேயுமா அலைஞ்சி திரியிறார், வழியே தெரியல, பசி கடுமையாயிட்டுது. ஒட்டகத்து முதுகில் ஒரு மூட்டை இருந்தது, அதை பிரித்து பார்த்தார். உள்ளே ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறார். அது வரைக்கும் கண்ணில் தட்டுப்படாத அபூர்வமான ஒரு பை கண்ணில் பட்டுது. ஆஹா, அதில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆவலாக அதை பிரித்து பார்க்குறார். அந்த பையில் விலை உயர்ந்த முத்துக்கள் நிறைய இருந்துதான். அப்போ தான் அவர் நினச்சாராம், விலை உயர்ந்த முத்துக்கள் கூட சாப்பிட்றதுக்கு உணவாக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். எந்த நேரத்தில் எது நமக்கு தேவையோ அது நமக்கு தாராளமாக கிடைக்கணும். அப்படி அது கிடைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற செல்வம் பயன்படணும். அது நமக்கும் பயன்படலாம், நம்ம மூலமாக அடுத்தவங்களுக்கும் பயன்படலாம். அதுதான் செல்வத்தின் பயன். ஒரு மரத்தடியில் ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த பக்கமாக வந்த இன்னொருத்தன், ஏப்பா அழுதுகிட்டு இருக்கிறேன்னு கேட்டான். இந்த இடத்துல தான் பூமிக்கு அடியில் பணம் இருக்குது, புதைச்ச இடம் தெரியல, அதான் அழறேன் அப்படின்னான். நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, எந்த இடத்துல புதைச்ச அப்படின்னு கேட்டான் இவன். அது எப்படி எனக்கு தெரியும், புதைச்சி வச்சிருக்கிறவன் நான் இல்லையே, எங்கள் எழுத்து விட்டுக்காரன் அப்படின்னு நானா இவன்.
3: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: மன்னா மன்னா,
7: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
6: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
7: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
6: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
7: என்ன வழி?
6: இத கேளுங்க அண்ணா.
8: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:00 இருக்க

0: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
1: வரலாறு மிக முக்கியம் அமைச்சர்.
2: பேசலாம், பாடலாம், சந்தோஷமா சிரிக்கலாம்.
3: எங்க, எப்போ?
2: உங்க FM ரெயின்போ புதுவை 102.8
4: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: இனி தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று புதுடெல்லி வந்துள்ள பிரிட்டன் வெளியுறவுத்துறை மற்றும் காமன்வெல்த் விவகாரங்களுக்கான செயலாளர் திருமதி இவர்ட் கூப்பர் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். நாளை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பு இந்தியா மற்றும் பிரிட்டன் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமையும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் நேற்று டெல்லியில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான தேசிய மன்றத்தின் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இதில் திருநங்கைகளுக்கு பொருளாதாரம், நிதி மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கான வழிமுறைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்த விவாதங்கள் நடைபெற்றன. நேபாளத்தில் கடந்த மாதம் நடந்த தெற்காசிய அளவிலான சாப்ட் ஹாக்கி போட்டியில் மகளிர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற புதுச்சேரி வீராங்கனை கீர்த்திகா மற்றும் ஆடவர் பிரிவில் ஜீவானந்தம், மகேந்திரா மற்றும் விஜயராஜ் ஆகிய 4 பேரும் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த திரு ஜவஹர் இடமாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து புதிய தேர்தல் அதிகாரியாக திரு ரவி பிரகாஷை இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த 26ஆம் தேதி நியமித்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று தேர்தல் துறை அலுவலகத்தில் திரு ரவி பிரகாஷ் தலைமை தேர்தல் அதிகாரியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இன்று மங்கோலியாவில் தொடங்கும் உலான்பாதர் ஓபன் தரவரிசை தொடர் மல்யுத்த போட்டியில் இந்திய மல்யுத்த வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். 2026ஆம் ஆண்டிற்கான ஐக்கிய உலக மல்யுத்த தரவரிசை தொடரின் 3வது கட்டமாக நடைபெறும் இந்த 4 நாள் போட்டியில் ஆண்கள் ஃப்ரீ ஸ்டைல், பெண்கள் மல்யுத்தம் மற்றும் கிரீக்கோ ரோமன் ஆகிய பிரிவுகளில் இந்திய வீரர்கள் போட்டியிடுகின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

ஹாய் ஹலோ வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம். எஸ், நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்களும் நம்ம எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்க போன் எடுங்க, உங்களுக்கு பிடிச்ச படத்தோட பேர் டைப் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ அந்த பாட்டையும் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு 7598510505 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போல உங்களுக்கு விருப்பமான பாடல்ல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு காலையில இருந்தே நிறைய லிசனர்ஸ் வந்து அப்படியே லிஸ்டா அணைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ முதல் நேரா யாரு என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவள் வருவாளா திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. வாரியங்காவல் கதிரவன், வசந்தி, கொளஞ்சிநாதன், மணிசேகர், முத்தரசநல்லூர், நவீன் சுந்தர், வெள்ளிவாக்கம் குபேந்திரன், கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், திருச்சி குமரன் நகர் லக்ஷ்மி, தாராசுரம் கைலாசம், குள்ளஞ்சாவடிலிருந்து பாலமுருகன். இவங்களுக்கு எல்லாம் விருப்ப பாடல் அவள் வருவாளா திரைப்படத்துல இருந்து

0: நேர்களே, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாசதின நல்வாழ்த்துக்கள்.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்க வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்க வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க

0: சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

நேரம் 9:10 6 ஆயிட்டு இருக்க. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. கரூர்ல இருந்து ரகுபதி, தங்க பொண்ணு மனோஜ்குமார், காவ்யா இவங்களுக்கான விருப்ப பாடல் எனை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திலிருந்து.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க. காரைக்கால மேல ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன், இவங்களுக்கான விருப்பப்பாடல் ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை.

0: புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நேரம் 9:24 ஆகிட்டு இருக்கு. FM ரெயின்போ 102.8 கேட்டிருக்கீங்க நீகர் விருப்பம் ஆர்ஜே ஜனா கூட. நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், சுகன்யா பாரதி. இவங்களுக்கான விருப்ப பாடல் இட்லி கடை திரைப்படத்தில் இருந்தேன்.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க. உளுந்தூர் பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், இவங்களுக்கான விருப்பப்பாடல் செண்பகமே செண்பகமே திரைப்படத்தில் இருந்தார்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ் கவுன்சிலிங்.

0: கோட் 3805.
1: நேரம் 9:30 நொடிகள் ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போல கேட்டு இருக்கீங்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியன் இவங்களுக்கான விருப்ப பாடல் வேதம் திரைப்படத்திலிருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 9:42 ஆயிட்டு இருக்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்பப்பாடல் கேட்டிருக்க நேயர் கோயம்புத்தூர் மாவட்டம் புதூர்ல இருந்து சிவ சுப்பிரமணியம். இவங்களுக்கான விருப்பப்பாடல் சேது திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நேரம் 9:48 நான்கு ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க நேர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி முள்ளக்காடுல இருந்து பாபு, இவங்களுக்கான விருப்ப பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
5: पिछले 6 वर्षों में पीएम स्वनिधि योजना के तहत 75 लाख से ज्यादा स्ट्रीट वेंडर्स को 17,800 करोड़ रुपए से अधिक के लोन दिए गए हैं. साथ ही ब्याज सब्सिडी और डिजिटल लेनदेन पर कैशबैक के रूप में लगभग 800 करोड़ रुपए की सहायता भी प्रदान की गई है. आज देश भर के स्ट्रीट वेंडर्स, जिनमें करीब 46% महिलाएं हैं, अपने व्यापार को नई ऊंचाइयों तक ले जा रहे हैं. पीएम स्वनिधि के 6 साल, उत्साह, सम्मान, स्वाभिमान.
6: நேர்

0: இனி தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் இசையமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத்

மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெறும் 2026 முதல் உலக யோகாசன விளையாட்டுப் போட்டியில் காணொலி வாயிலாக இணையிருப்பதாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களுக்கும் இதில் பங்கேற்பவர்களுக்கும் பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். 5 பயணமாக இந்தியாவிற்கு வந்துள்ள வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் திருமதி டெல்சி ரோட்ரிக்ஸுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இது இந்தியா வெனிசுலா உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் மற்றும் எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் கூடுதல் ஒத்துழைப்பிற்கான வழிகளை ஆராய்வதாகவும் அமையும் என்றும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். காங்கோ நாட்டில் எபோலோ நோய் பரவல் அதனை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை விட மிக விரைவாக பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானோ தெரிவித்துள்ளார். இதுவரை இந்த நோய் பரவலால் 344 பேர் பாதிப்படைந்துள்ள நிலையில் 60 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக எடுக்கும் எந்தவொரு ராணுவ நடவடிக்கையையும் தடுக்கும் வகையில் அமெரிக்க மக்களவை தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. பிப்ரவரி மாதம் தொடங்கிய இந்த போருக்கு எதிரான தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் விதமாக மக்களவை உறுப்பினர்கள் 4வது முறையாக இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த திரு ஜவஹர் இடமாற்றம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து புதிய தேர்தல் அதிகாரியாக திரு ரவி பிரகாஷை இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த 26 நியமித்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று தேர்தல் துறை அலுவலகத்தில் திரு ரவி பிரகாஷ் தலைமை தேர்தல் அதிகாரியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: கேட்கவிருப்பது அம்மன் டிஆர்ஒய் கம்பிகளின் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 10:03. வரலாற்று சிறப்புமிக்க அப்புறம் முக்கியமான இடங்கள் என்னென்ன அப்படின்றதுதான் பார்க்க போறோம். உங்களுக்கான முதல் கேள்வி, இந்தியாவின் பழமையான துறைமுக நகரங்களில் ஒன்றான வரலாற்று சிறப்புமிக்க ஹம்பி எந்த மாநிலத்தில் உள்ளது? க்வெஸ்சன் மறுபடியும் சொல்றேன், இந்தியாவின் பழமையான துறைமுக நகரங்களில் ஒன்றான வரலாற்று சிறப்புமிக்க ஹம்பி எந்த மாநிலத்தில் உள்ளது? இதுதான் நேயர்களே உங்களுக்கான முதல் கேள்வி. உங்களுக்கு பதில் தெரிஞ்சா உடனே டயல் பண்ணுங்க 2271760 2275230. வெளியூர் நேயர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: கூட்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 10:10 ஆகுது. நம்ம கேட்டிருந்த க்வெஸ்சனுக்கு நம்ம கூட ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், வெள்ளியூர்ல இருந்து ராஜா மேடம்.
1: ஓகே சார், என்ன ஆன்சர், க்வெஸ்சன் என்னன்னு கேட்டிங்களா?
2: சார் கேட்டேன் மேடம், கர்நாடக மாநிலம் மைசூர் ஸ்டேட்ல மைசூர் மாவட்டத்தில் இருக்கு மேடம். அனுப்பிங்க பேரரசுல வாழ்ந்த இடம்.
1: ஓகே சார், சரியான பதில் சொல்லிருக்கீங்க சார். நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி சார்.

இந்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் பழமையான துறைமுக நகரங்களில் ஒன்றான வரலாற்று சிறப்புமிக்க ஹம்பி எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். நேர் கரெக்டான பதிலா கர்நாடகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்லே உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் மிக உயரமான நினைவு சின்னம் எது? க்வெஸ்சன் மறுபடியும் சொல்றேன், இந்தியாவின் மிக உயரமான நினைவு சின்னம் எது? நேர்லே உங்களுக்கு பதில் தெரிந்தா உடனே டயல் பண்ணுங்க 2271760 2275330 வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: நம்ம கேட்டு இருக்கிற நிகழ்ச்சி கெட் செட் கோ நிகழ்ச்சியில நம்ம கேட்ட கேள்விக்கு ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேம், செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன்
0: மேம். ஓகேமா, எப்படி இருக்கீங்க?
1: எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கிறோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஓகேமா,
0: க்வெஸ்சன் என்னன்னு கேட்டீங்களா? என்னமா பதில்
1: மேம்? புதுடெல்லியில இருக்கக்கூடிய புதுப்பினார் நினைவு சின்னம் மேம்.
0: சூப்பர்மா, சரியான ஆன்சர் சொல்லிருக்கீங்க.
1: தேங்க் யூ மேம், வாய்ப்புக்கு நன்றிங்க.
0: ஓகேமா, நிலத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றிமா. நேர்களே, நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் மிக உயரமான நினைவு சின்னம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆன்சர் வந்து புதுடெல்லியில் இருக்கிற குதுப் மினார். நேர் சரியான பதில் சொன்னாங்க. நேர்களே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, உலகின் மிக உயரமான ஒற்றுமைக்கான சிலை எங்கு உள்ளது? உலகின் மிக உயரமான ஒற்றுமைக்கான சிலை, அதாவது ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்ஸ், எங்கு உள்ளது அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கேள்வி. நேர்களே, உங்களுக்கு பதில் தெரிஞ்சா உடனே டயல் பண்ணுங்க. 2271760, 2275233 வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: புதுச்சேரி FM 93.8 நேரம் 10:24 நேர்லே நாம கேட்டு நிகழ்ச்சி கெட் செட் கோ நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சந்தியா மேடம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: என்னம்மா
2: பதில்? குஜராத் மாநிலத்தில் உள்ள நர்மதா
3: நதிக்கரையில இருக்கு
2: மேம். ஓகே, சரியான பதில் சொல்லிருக்கீங்க.
3: நன்றி மேம், நல்லா பண்றீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க நிலையத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
2: ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள்மா.
3: நன்றி மேம்,
2: நன்றி. நேர்களே, கெட் செட் கோ நிகழ்ச்சியில நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகின் மிக உயரமான ஒற்றுமைக்கான சிலை எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆன்சர் வந்து குஜராத் மாநிலம் நர்மதா நதிக்கரை கிட்ட இருக்கு அப்படிங்கறது ஆன்சர். நேர் சரியான பதில் சொன்னாங்க. நேர்களே, உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் கோவில் நகரம் என்று அழைக்கப்படும் தமிழ்நாட்டின் ஆன்மீக தலம் எது? க்வெஸ்சன் மறுபடியும் சொல்றேன், இந்தியாவின் கோவில் நகரம் என்று அழைக்கப்படும் தமிழ்நாட்டின் ஆன்மீக தலம் எது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. நேயர்களே, பதில் தெரிஞ்சா டயல் பண்ணுங்க 2271760 2275230. வெளியூர் நேயர்கள் 0413 அப்படிங்கிற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.
4: Hey, you are my love.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் 100.

0: கொண்டிருக்கும் நிகழ்ச்சி கெட் செட் கோ. நிகழ்ச்சியில நம்ம கேட்டு இருந்த கேள்விக்கு ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பதில்?
1: அது வந்து ஆன்மீக ஸ்தலம் வந்து காஞ்சிபுரம் மேடம்.
0: சார், சரியான பதில் சொல்லிருக்கீங்க. நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சார்.
1: வாழ்த்துக்கு, நன்றி மேடம்.
0: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நேர்களே, கெட் செட் கோ நிகழ்ச்சியில நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் கோவில் நகரம் என்று அழைக்கப்படும் தமிழ்நாட்டின் ஆன்மீக தலம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு சரியான பதில் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, உலக புகழ்பெற்ற கடற்கரை கோவில் எங்கு உள்ளது? க்வெஸ்சன் மறுபடியும் சொல்றேன், உலக புகழ்பெற்ற கடற்கரை கோவில் எங்கு உள்ளது? நேர்களே, பதில் தெரிஞ்சா டயல் பண்ணுங்க. 2271760, 2275, 2300.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி கெட் செட் கோ. நிகழ்ச்சியில நம்மளுடைய அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பரியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், க்வெஸ்சன் என்னன்னு கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேம், உலக புகழ் பெற்ற அந்த கடற்கரை கோயில் எங்க இருக்குன்னு கேட்டீங்க
0: இல்லையா? ஆமா சார், ஆமா.
1: இது வந்து மாமல்லபுரம் அப்படிங்கிறது தான் சரியான விடை மேம்.
0: சரி சார், சரியான பதில் சார். நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள்.
1: இன்னும் கூடுதல் தகவல் இருக்கு, நான் சொல்லிக்கிறேன் மேம்.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது யுனெஸ்கோவால 1984 வருடம் வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் அப்படிங்கிற மாதிரி இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாம நரசிம்மவர்மன், இரண்டாம் நரசிம்மவர்மன் அந்த காலகட்டத்துல 8th century தான் இந்த டெம்பிள் அப்படிங்கறத அமைச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்திலேயே கிரானைட்டை யூஸ் பண்ணி கட்டி இருக்கிறது அப்படிங்கறது ஒரு கூடுதல் ஆச்சரியமான ஒரு விஷயம். அது மட்டுமில்லாம கிட்டத்தட்ட மகாபலிபுரத்திலேருந்து, அதாவது சென்னையிலேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்துல இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு ஹெரிடேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இன்க்ளூட் ஆனதுனால இது அயல் நாட்டவர்களும் ரொம்பவே விரும்பி பார்க்கப்படக்கூடிய ஒரு ஸ்தலமாகவும் இருக்கு மேம்.
0: ஓகே சார், ரொம்ப நன்றி சார். கூடுதல் தகவல்களையும் எங்களுக்காக கொடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி சார்.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றி மேம்.
0: நன்றி. நேர்களே, நம்ம கேட்டிருந்த கேள்வி, உலக புகழ்பெற்ற கடற்கரை கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நம்ம நேயர் மாமல்லபுரம் கிராண்ட்ஸரையும் சொல்லி அதுக்கு கூடுதல் விளக்கங்களையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. நேர்களே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னா, அதிசயங்களில் 8th அதிசயம் என்று அழைக்கப்படும் இந்திய கோவில் எது? க்வெஸ்சன் மறுபடியும் சொல்றேன், அதிசயங்களில் 8th அதிசயம் என்று அழைக்கப்படும் இந்திய கோவில் ஏது? பதில் தெரிஞ்சா டயல் பண்ணுங்க 2271760, 2275230.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं, बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
4: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप, अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
5: உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அதிசயங்களின் 8வது அதிசயம் என்ன என்று அழைக்கப்படும் இந்திய கோவில் எது அப்படின்னா கேட்டிருந்தோம். பதில் தெரிஞ்சால் டயல் பண்ணுங்க 2275230 2271760. நேர்களே, ஒரு பாடல் கேட்டு மீண்டும் வருவோம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ், நமது வளர்ச்சி.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி கெட் செட் கோ. நேர்களே, நம்ம கேட்டிருந்த கேள்வி, அதிசயங்களின் எட்டாவது அதிசயம் என்று அழைக்கப்படும் இந்திய கோவில் எது அப்படிங்கறதுக்கு நேர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் பாண்டிச்சேரில இருந்து ஆனதி பேசுறேன், வெங்கடா நகர்ல இருந்து.
0: ஓகேமா, க்வெஸ்சன் என்னன்னு கேட்டீங்களா, என்ன பதில்?
1: எட்டாவது அதிசயம் என்று அழைக்கப்படும் இந்திய நகரம் நம்ம தந்தை பெரிய கோயில் என்ற அழைக்கப்படும் பிரகதீஸ்வரர் ஆலயம்.
0: ஓகேமா, சரியான பதில், சரியான பதில்.
1: ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது, 1000 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் வாய்ந்தது, மிகப்பெரிய சுற்றுலா தலம் பிளஸ் ஆன்மீக தலமாகவும் கருதப்படுகிறது.
0: ஓகேமா, சரியான பதில்மா, நிலையத்தின் வாழ்த்துக்கள், நன்றிமா.
1: தேங்க்யூ மேடம்.
0: நேர்களையே, நம்ம கேட்டு இந்த கேள்வி என்ன அப்படின்னா, அதிசயங்களின் எட்டாவது அதிசயம் என்ன அப்படின்னு அழைக்கப்படும் இந்திய கோவில் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆன்சர் வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில்.

இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில நம்ம கேட்ட கேள்விக்கு நிறைய நேயர்கள் சரியான பதில் சொன்னீங்க. பதில் சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் நிறைவா ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.

0: இனி தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. இந்தியாவிலிருந்து நியூசிலாந்திற்கு மூலிகைகள் கலந்த மற்றும் சமைக்க தயாரான சிறுதானிய ஊட்டச்சத்து உணவுகளின் முதல் கடல்வழி ஏற்றுமதியை செய்ததற்கு வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வாழ்த்தியுள்ளார். அரசின் ஸ்ரீ அண்ணா திட்டம் விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி உலக அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். டெல்லியில் நேற்று நடைபெற்ற 10வது இந்தியா லாவோ மக்கள் ஜனநாயக குடியரசு கூட்டுக்குழு கூட்டத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், லாவோ நாட்டு துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான தாங் சவான் ஹோம் விகானே இணைந்து தலைமை தாங்கினர். இந்த கூட்டத்தில் சுகாதாரம், எரிசக்தி, திறன் மேம்பாடு, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு

தரப்பினரும் விரிவாக விவாதித்தனர். டெல்லியில் மால்வியா நகர் உணவகத்தில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 9 இந்தியர்கள் மற்றும் 12 வெளிநாட்டினர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதையில் ஆய்வு செய்வதற்காக 2013 ஏவப்பட்ட மேவன் விண்கலம் செயலிழந்து விட்டதாக நாசா அறிவித்துள்ளது. 10 ஆண்டிற்கும் மேலான கண்காணிப்பு பணிகளுக்கு பிறகு 6 மாதங்களாக எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்ததால் இந்த திட்டம் முடிவுக்கு வந்துவிட்டதாக விண்வெளி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்கும் 14வது நார்வே செஸ் தொடரில் நார்வேயின் மேக்னல் கால்சனை இந்தியாவின் பிரக்யானந்தா 3வது சுற்று மற்றும் 8வது சுற்றில் வீழ்த்தினார். செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு ஒரே தொடரில் கால்சனை 2 முறை தோற்கடித்த 2வது இந்தியர் என்ற பெருமையை பிரக்யானந்தா பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

நேரம் 11:24. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம் பீமா திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாசதின நல்வாழ்த்துக்கள்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: மேடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். தாம் தூம் திரைப்படத்தில் இருந்தேன்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: ஃபர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் 11:16:15. மேடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம், ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம் டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நேரம் 11:21 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில. அடுத்ததாக பாடல் கேட்கலாம், சக்கரக்கட்டி திரைப்படத்துல இருந்தேன்.

தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

நேரம் 11:28 பத்து நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டிருக்கீங்க மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். வாரணம் 1000 திரைப்படத்தில் இருந்தேன்.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடலாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் கேட்கலாம். IN3 படத்துல இருந்தேன்

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: நீங்களே நேரம் 11:40 மெலடி மேஜிக் நேஷன். அடுத்த பாடல் கேட்கலாம், வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தில் இருந்தேன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

நேரம் 11:46:32 ஆயிட்டு இருக்கு. மேடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். சர்வம் திரைப்படத்திலிருந்து.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

நேரம் 11:51 30 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மெலடி மேஜிக். நிகழ்ச்சி நடத்தாக பாடல் கேட்கலாம், வாமனன் திரைப்படத்தில் இருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: நேரம் 11:57:34 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டிருக்கீங்க மேடி மேஜிக் நிகழ்ச்சியில. நிறைவா பாடல் கேட்கலாம். பொக்கிஷம் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் கேட்கலாம் 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசை அமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் மற்றும் டாமனுக்கு பயணம் மேற்கொள்கிறார். சூரத்தில் சாலை, மின்சாரம் மற்றும் தொழில்துறை சார்ந்த 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்து அடிக்கல் நாட்டுவார். மேலும் முக்கிய சிறப்பு பிரிவுகளில் இரண்டாம் நிலை சுகாதார சேவைகளை வழங்கும் தொழிலாளர் மாநில காப்பீட்டுக் கழக மருத்துவமனையையும் பிரதமர் திறந்து வைக்க உள்ளார். 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மாலை திரிபுராவிற்கு செல்கிறார். இப்பயணத்தின் போது புஷ்பவந்தா அரண்மனை தங்கும் விடுதி கட்டுமானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொள்கிறார். பின்னர் லங்காமூராவில் அமைந்துள்ள எல்லை பாதுகாப்பு படையின் ராணுவ முகாமை பார்வையிடுகிறார். மேலும் மாநில மற்றும் மத்திய பாதுகாப்பு அதிகாரிகளுடன் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தை நடத்துவார் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக பர்மா பாக்குகளை ஒரு எல்லை தாண்டிய வலை அமைப்பு இந்தியாவிற்குள் கடத்துகிறது. அதை தடுக்கும் விதமாக மிசோரம் மியான்மர் எல்லையை ஒட்டிய சம்பா என்ற எல்லை நகரத்தில் அமலாக்க இயக்குநரகம் இன்று 9 இடங்களில் பெரிய அளவிலான தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பொய்யான ஈவே பில்கள் மற்றும் போலி ஆவணங்களை பயன்படுத்தி 100 கோடி ரூபாய்க்கும் மேலாக மோசடி நடந்துள்ளதாக அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் கொழும்புக்கு அருகில் அமைந்துள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் இதுவரை 11 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாஃப் மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் நேற்று கோவாவில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் பூட்டானை வீழ்த்தி இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. சனிக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான வங்கதேசத்தை இந்தியா எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

நேர்களே, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நோட்ராண்டின் அடையாளம். நேரம் 12:03. நேர்கள் இனி கேட்கலாம் வரலாற்றில் என்று. வரலாற்றில் இன்னைக்கு June 4 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1987 ஜான்சி போர். 1957 ஆண்டில் முதல் சுதந்திர போரின் போது ஜான்சி ராணி லட்சுமிபாயின் படைகளுக்கும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி படைகளுக்கும் இடையே ஜான்சி கோட்டையில் தீவிர போர் மூண்டது. இதில் வீரமங்கை மோதிபாய் மரணம் 1858. 1857 சிப்பாய் கழகத்தின் போது ஜான்சி ராணி லட்சுமிபாயின் படையில் பணியாற்றிய வீரமங்கை மோதிபாய் June 4 அன்று ஆங்கிலேய படைகளுக்கு எதிரான போரில் வீரமரணம் அடைந்தாா்.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்று 1975 ஆண்டு இந்திரா காந்தி வானொலி உரை. நாட்டின் பொருளாதார நெருக்கடி மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்

தமிழாற்றில் இன்று நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வாஞ்சிநாதன் பிறந்த நாள். தமிழகத்தின் சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவரான வாஞ்சிநாதன் தற்போதைய தென்காசி மாவட்டத்தில் உள்ள செங்கோட்டையில் ஜூன் 4 தேதி பிறந்தாா்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று. வரலாற்று இன்று June 4 சுதந்திர போராட்டத்தில் தீரன் சின்னமலை, கொங்கு நாட்டு பாளையக்காரரான தீரன் சின்னமலை

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
7: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்கநகை மாளிகை.
8: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
7: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்று ஐக்கிய நாடுகள் சபையால் ஆண்டுதோறும் ஜூன் 4ஆம் தேதி போரினால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளின் சர்வதேச தினம் என அனுசரிக்கப்படுகிறது.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு June 4 சிவகங்கை மன்னர் மருது சகோதரர்களின் தூண்டுதலால் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பாளையக்காரர்களில் பெரும் புரட்சி June 4 தொடங்கியது.

0: நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பீகார், ஒடிஷா, தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக அந்த மாநிலங்களில் போக்குவரத்து வசதி மேம்படும் என்றும், விவசாயிகள், மாணவர்கள், பெண்கள் மற்றும் இளையோர் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் செல்வி டெல்சி ரோட்ரிகஸை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். வெனிசுலா அதிபரின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலில் இயங்கும் இருசக்கர வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் கச்சா எண்ணெய் இறக்குமதியை வெகுவாக குறைக்க உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளை பைசல்

செய்வதற்கான கால வரம்பினை நிர்ணயம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திருமதி வி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இனி பார்போற்றும் 12 ஆண்டுகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஏழை, விவசாயிகள், மகளிர் மற்றும் இளையோர் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. துறை வாரியாக அரசின் சாதனைகளை விளக்கும் தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தொழில்துறை வளர்ச்சி.
1: தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதன் காரணமாக தொழில் புரிவது எளிதாக்கப்பட்டதோடு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் பெற்றுள்ளது. உலக அளவில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றால் அது மிக இல்ல. புத்தொழில்களை ஊக்குவிப்பதற்காக கடந்த 2016 தொடங்கப்பட்ட திட்டத்தின் மூலம் அந்த நிறுவனங்களின் எண்ணிக்கை 223,000 அதிகரித்துள்ளது. வருமான வரியை இணையதளம் வாயிலாக செலுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எளிதாக்கப்பட்டன. 2017 சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தொடர்பான சீர்திருத்தங்களும் கடந்த செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டது. இந்த சீர்திருத்த நடவடிக்கை வரி செலுத்தும் நடைமுறையை எளிதாக்கியுள்ளதோடு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக கூறுகிறார் சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி.
2: GST ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே வரி, அது ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல மறைமுக வரிகளை மாற்றி இன்னைக்கு ஒருங்கிணைந்த ஒரே ஒரு வரி முறையை உருவாக்கினது அத்தியாவசிய தேவையான பொருட்கள் எல்லாத்துக்குமான வரிகளை வந்து இந்த ரிஃபார்ம்ல வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கான்செப்ட்ல நமக்கு 4 வகையான வரிகள் இருந்தது, அதை வந்து இன்னைக்கு 2 வரிகளை வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. இந்த 2.0 ரிஃபார்ம்ல முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணது தொழில்நுட்பம் மற்றும் டிரான்ஸ்பரன்சி. அப்ப நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிற அந்த ஏஏரால டிஜிட்டல் டெக்னாலஜி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது அந்த 2.0ல நம்ம பார்க்கலாம். அதே சமயம் இந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து கொண்டு வந்ததுனால இந்த டாக்ஸ் அவாய்டன்ஸ், வரி ஏய்ப்பு அப்படிங்கறதும் அதிக அளவுல வந்து குறைஞ்சிருக்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்.
1: சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தியது. இதற்கான இணையதளத்தில் 800,000 மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். அரசின் கொள்முதல் நடவடிக்கைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதன் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டது. தொழில்நுட்பம், சீர்திருத்தம், நம்பிக்கை அடிப்படையிலான நிர்வாகம் போன்றவற்றின் மூலம் தொழில்துறை வளர்ச்சியில் வீறு நடை போடுகிறது.
0: தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பில் 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் LNT நிறுவனத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜயை அந்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் திரு SN சுப்பிரமணியன் சந்தித்து பேசிய பின்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8,200 வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மேற்கொள்ளப்படும் முதலாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முதலமைச்சர் திரு VD சதீசன் இதனை தாக்கல் செய்து பேசுகையில் கேரளாவின் கடன் சுமை 5,07,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று கூறினார். நிதி நிலைமையை சீர் செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு பினராயி விஜயன் இந்த ஆவணம் அரசியல் ஆவணமாக உள்ளது என்றும் நிதித்துறை தயாரித்த ஆவணமாக இல்லை என்றும் குறை கூறினார். இதனை மறுத்த முதலமைச்சர் வெள்ளை அறிக்கையை முழுமையாக ஆய்வு செய்யாமல் எதிர்க்கட்சித் தலைவர் இக்கருத்தை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றார். முதலில் வெள்ளை அறிக்கையை படித்துவிட்டு கருத்து தெரிவிக்கும்

திரு வி டி சதீசன் கூறினார். பீகார் மாநிலத்தில் தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த மருத்துவமனையில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பீகார் அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே உள்ள காப்பகத்தில் தீ விபத்து நேரிட்ட போது 72 பேர் அதில் இருந்ததாகவும், இதன் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மிசோரம் மாநிலத்தின் 9 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மியான்மரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். புகையிலை பொருட்களை கடத்துவது தொடர்பான புகாரின் அடிப்படையில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியது. கேரளத்தில் வழக்கமாக ஜூன் 1 தேதி தொடங்கும் இந்த பருவமழை 3 நாட்கள் தாமதமாக தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. முதல் முறையாக நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா, அமெரிக்கா, கானா, கென்யா, மலேசியா, இலங்கை, உஸ்பெகிஸ்தான் உள்பட 60 நாடுகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் ஷெராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 8-5 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் ஆட்கொனேசன் செரன்பட்சேகை வென்றார். 87 கிலோ எடைப்பிரிவில் சுனில்குமாரும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் காயம் காரணமாக விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதலாவது ஆட்டம் வரும் 13 தேதி தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ளது. கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் உயர்நிலை குழு கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிக்கான கேப்டனை தேர்ந்தெடுப்பது குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் இனி கேட்கலாம் புதின பக்கங்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
1: தம்பிகள் எல்லாம் காத்துருக்கா, நான் அதிகம் பேசலே என்று அரை மணி நேரம் பேசுகிறார். பிறகு ராமாயண கேசரி ப்ரொஃபஸர் வேதாந்தம் ராமாயணத்தில் சூடாமணி படலத்தில் தொடங்கி பெரியவரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டியதன் அவசியத்தை வற்புறுத்துகிறார். பிறகு ரகுவம்சம் காவியத்தில் இறங்கி தம்பிகளின் தலைவருடன் தான் அடிநாளில் பழகியதை பற்றி விவரித்துவிட்டு மைத்ரேயியை பேசச் சொல்லி மைக்கை விடுகிறார். மைத்ரேயி இத்தனை நாட்களில் மேடை பேச்சுக்கு புதியவளாக இல்லாமல் பழகியிருக்கிறாள். என்றாலும் புதியதாக பேசுவது போல் உள்ளூர ஒரு நடுக்கம் கூடுகிறது. முதல் நாள் அவள் பிறந்த நாளுக்குரிய முதுபெரும் தலைவரை பற்றிய சிறப்புகளையும் பெருமைகளையும் குறித்து கொண்டு வந்திருக்கிறாள். எனினும் பேச பொருந்தவில்லை. அந்த பெரியவரை அவள் ஒரு தரம் பார்த்து பேசியது கூட இல்லை. அவரை பற்றி பேசவோ புகழவோ தனக்கு ஒரு தகுதியும் இல்லை என்பதை அப்போதே உணர்கிறாள். தனக்கு பேசுவதற்கு

சந்தர்ப்பம் அளித்ததற்கு சம்பிரதாயமாக நன்றி கூறும் பொழுதில் ஒரு பெரிய ரோஜா மாலையை கொண்டு வந்து ஒரு சிறுமி போடுகிறாள். கைத்தட்டு ஒலியும் மலரின் குளிர்ந்த தீண்டலும் அவளுக்கு நிலைக்கும் உறுதியை கலைத்து விட்டாற்போல் இருந்தது. ஓர் கணம் ஒன்றும் புரியவில்லை. அவள் பேச வேண்டிய புகழ்மொழிகள் நழுவி போகின்றன. வேறு விஷயங்கள் தங்கு தடையின்றி வருகின்றன. ஒரு குடியரசு நாட்டில் ஒவ்வொரு தனிமனிதருக்கும் ஆட்சி பீடத்தை அணி செய்பவர்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அரசியல் உணர்வு என்பது மேடையேறி பேச தெரிந்திருப்பதோ மக்களை கவரும் வகையில் ஸ்லோகம் எழுதுவதோ அல்ல. அவரவர் நாடு நம் நாடு என்ற பொறுப்போடு தத்தமக்கு உரிய பணியை செவ்வனே ஆற்றும் போதுதான் தத்தம் கடமையை செய்தவராகின்றனர். கடைத்தேறும் வரை என்ற நூலை படித்து காந்தியடிகள் கண்ட கனவையும் இன்றைய நிலைமையையும் எடுத்து கூறி மக்களின் உண்மை பொறுப்பை வலியுறுத்துகிறாள். அரச மானியம், முதலாளித்துவத்தை சாதகமாக்குதல் போன்ற விஷயங்களை தொடாமல், முதுபெரும் தலைவரின் பிறந்தநாள் விழாவில் தார்மீக கோப்பு சிதையாமல் நாட்டை நடத்த அவர் கூறும் அரிய கருத்துக்களை வரவேற்று செவி மடுப்போம் என்று உறுதி கொள்ளும்படி கூறி முடிக்கிறாள். கையொலி காதை பிளக்கிறது. அவள் அமர்ந்த பின்னரும் இன்னமும் மிகவும் உற்சாகத்தோடு அந்த ஒலி வலுவடைவதன் காரணத்தை அறிய இயலாமல் கூட்டம் ஒன்று மேடையை நோக்கி வருகிறது. கையொலி நீடித்ததற்கு வருபவர்களே காரணம் என்று புரிந்து கொள்ளும் முன்பு அவள் திடுக்கிட்டார்போல் பார்க்கிறாள். சந்தேகமே இல்லை, மேல் நோக்கி வாரிவிடப்பட்ட கிராப்பு, பூச்சி மீசை, சிரிப்பு, கட்சி கரைத்துண்டு, நல்ல சந்தன சிவப்பு நிறத்தில் உயரமாக கண்ணாடி போட்டுக்கொண்டு கால்சட்டை அணிந்த முதியவர் ஒருவரும் உடன் வருகிறார். பதவியில் இருந்த நாள் வரையில் சலுகைகளை பெற்று ஓய்வு பெற்ற பின்பு எதிர்கட்சியில் நிற்கும் முன்னாள் ICS-காரர் வெங்கடாச்சலம் வணக்கம் வணக்கம் என்று திரும்பிய இடங்களிலெல்லாம் தனராஜ் கை குவிக்கின்றான். மைத்ரேயி மறு வணக்கம் கூறவோ சிரிக்கவோ இயலாதவளாக உறைந்து போனால் போல் நிற்கிறாள். ஸ்ரீனிவாசன் ஒரே பரபரப்பும் உற்சாகமுமாக ஒலிபெருக்கியை பற்றி கொண்டு அறிவிக்கின்றான். பெரியோர்களே, தாய்மார்களே, இப்போது முன்னாள் பெரிய பதவி வகுத்து திரு வெங்கடாச்சலம் ICS அவர்களுடன் பாடலரசு தனராஜ் அவர்களும் வந்துள்ளார்கள். அவர்கள் இருவரும் சிறப்புரையாற்றுவார்கள். வெங்கடாச்சலம் ICS-க்கு தாய்மொழியிலும் பேச தெரியாது, தமிழிலும் பேச தெரியாது. எனினும் முன்னுரையாக சில சொற்களை மற்றும் நன்றாக பேச கற்றிருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. அன்பர்களே, இந்த அவையின் கண் என்னை அழைத்து சிறப்பித்ததற்காக முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற முன்னுரைக்கு பின்பு அவருடைய சொற்கள் மும்மொழிகளிலும் கலந்து விளையாடி எல்லோருக்கும் நகைச்சுவை விருந்தளிக்கிறது. இடையிடையே அருகிலுள்ள ஸ்ரீனிவாசனிடம் குனிந்து ஏதோ கேட்டுக்கொள்கிறார். இன்னைக்கு விசேஷமா ஒரு ஸ்ரீ அல்ல லேடி ஸ்பீக்கர் பிரமாதமாக பேசியிருக்கான்னு தெரியறது. அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் அவசியம் முன்னுக்கு வரணும். இப்போ பாலிடிக்ஸ் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. இதுக்கு இனிமே நியூ பிளட் கொடுக்கணும். அவா மிஸ் மைத்ரேயி எம்ஏ ஸ்டூடெண்ட்டுன்னு தெரியறது. ஐ கங்க்ராச்சுலேட் ஹர் ஃபார் ஹர் ஸ்பீச். சந்தான கிருஷ்ணமாச்சாரியாரும் தனராஜும் ஏதோ பேசி சிரிக்கின்றனர். வெங்கடாச்சலம் முடித்த பின்பு தனராஜ் எழுந்திருக்கிறான். வழக்கமான கட்டை தொண்டையில் மொழி ஒன்றையொன்று தொட்டு அடுக்கு ரயில் விளையாட்டு விளையாடுகிறது. என்னதான் இருந்தாலும் எந்த ஆளுங்கட்சிக்காரனுக்காவது இப்படி பேச வருகிறதா? கன்னித்தமிழின் தொன்மை இருக்க நேற்று புகுந்த அரக்க இந்தி கள்ளத்தனமாய் பூதகி வேடம் பூண்டு வருகிறது. விடுவோமா? மூச்சு போனாலும் பேச்சு போகாமல் போராடுவதே எம் லட்சியம் என்று லட்சியத்தை விளக்குகிறான். அந்த லட்சியம் ஈடேற மூதறிஞர் அவர்களுக்கு நல்லாசி கூறி ஆதரவளிக்கிறார். அவர் பல்லாண்டு வாழ வேண்டும். ஆளும் கட்சி 17 ஆட்சியில் மக்களை படியரிசிக்கு திண்டாட வைக்கத்தான் திட்டம் தீட்டியது. அவர்கள் ரூபாய்க்கு 3 அள்ளி கொடுத்து மக்களை வாழ வைப்பார்கள். விண்மீனும் இளம் பருதியும் வானுக்கு சொந்தம். அவை கூட்டாகி விண்ணை மண்ணுக்கு கொண்டு வரும். இரட்டை காளை உழைத்து ஓய்ந்து சண்டிகளாகிவிட்டன. இனி அவை கசாப்புக்காரனுக்குத்தான் லாயக்கு. அவனுடைய கட்டை குரல் ஒலி வடிவங்களில் புகுந்து விளையாடும் போது மக்கள் அடிக்கடி சிரிக்கிறார்கள், கையும் தட்டுகிறார்கள். கையொலிக்கும் சிரிப்புக்கும் தான் பொருளே இல்லையே. அந்த இருவரையும் நிச்சயமாக எதிர்பார்த்திருக்கவில்லை. அதனால் ஸ்ரீனிவாசன் மாலைகள் வாங்கி வைத்திருக்கவில்லை போலும். விரைந்து ஆள் அனுப்பி 2 வாங்கி வரச் செய்து அவர்களுக்கு கூட்டம் முடியும் நேரத்தில் போடுகிறான். கூட்டம் முடிந்ததும் மேடையை நோக்கி படையெடுக்கிறது ஒரு இளவட்ட கும்பல். தனராஜிடம் கையெழுத்து வாங்கிய பின்பு அவளிடமும் சிலர் வருகின்றனர். நான் என்ன கையெழுத்து போட பெரிய ஆளா என்று சிரித்து மறுக்கிறாள் அவள். பெரிய ஆளாய் வந்துன்றிருக்கியே, போட்டுக்கொடு என்று லோகாவின் கணவர் ஆமோதிக்கிறார்.
குச்சிக்கால்களும் நைலான் தாவணிகளும் அவளையே பார்த்து கொண்டு நோட்டு

0: முகத்தை நீட்டுகின்றனர். முதலில் கன்னித்தமிழே வாழி, அறிவும் அன்பும் இரு கண்கள் என்று எழுதி தனராஜ் கையெழுத்து போட்டிருக்கிறான். தனராஜ் திரைக்கவிஞர், மைத்ரேயி எம்ஏ, நம்ம ஸ்டார் ஸ்பீக்கர் என்று ஸ்ரீனிவாசன் அவர்களை அறிமுகம் செய்து வைக்கிறான். வணக்கம் என்று அவன் கை குவிக்கும்போது அவனுடைய மரியாதையும் கொஞ்சமும் காட்டிக்கொள்ளாத பண்பும் அவளை பிரமிக்க வைக்கின்றன. மிக்க மகிழ்ச்சி. இங்கே பக்கத்தில் பேச வந்தோம், நம்ம பன்னீர்தாஸ் இங்கும் வந்து போகலாம்னு சொன்னாங்க, வரட்டுமா? வணக்கம் வணக்கம் என்று கை குவித்து விட்டு மாலையுடன் செல்கிறான். அவர்களை தொடர்ந்து ஸ்ரீனிவாசனும் செல்கிறான். மணி 9:30 ஆகிறது. லேசான குளிர் உடலில் படிந்து சிலிர்ப்பூட்டுகிறது. அப்போது ஒரு குச்சி கால்சராய் முன்னேறி வருகிறான். எனக எனக, தன்னைத்தான் அவன் அழைக்கிறான் என்பதை அப்போதுதான் அவள் உணர்கிறாள். என்னையா கூப்பிட்டீங்க? வணக்கங்க, உதய ஞாயிறு பத்திரிகை நிருபருங்க, ஒரு பேட்டி. பருவப்பெண் படுகொலை செய்திகளை முறமுறவென்று சூடாக கொடுக்கும் உதய ஞாயிறு பத்திரிகைக்கு பேட்டி. அவள் மௌன நகை செய்கையில் அவன் இன்னொரு படி முன்னதாக வைத்து, நம்ம வீட்டுக்கு எப்பங்க வரட்டும் பேட்டிக்கு என்று கேட்கையில் அவள் வெட்டுகிறாள். பேட்டி கீட்டி எல்லாம் ஒன்றும் வேணாம். அப்படி சொல்லக்கூடாதுங்க. சாயங்காலம் சரியா இருக்குங்களா? 7:00?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
3: இருக்கு. சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
2: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
7: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
8: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
7: கண்டிப்பா தேவையில்லை.
8: என்றும் அக்கறையுடன்
7: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
9: நேயர்கள் கேட்கலாம் 1:00 செய்தி சுருக்கம்.
10: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. டெல்லியில் நேற்று நடைபெற்ற 10th இந்தியா லாவோ மக்கள் ஜனநாயக குடியரசு கூட்டுக்குழு கூட்டத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், லாவோ நாட்டு துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான தாங் சவான் ஃபோம் விகானே இணைந்து தலைமை தாங்கினர். இந்த கூட்டத்தில் சுகாதாரம், எரிசக்தி, திறன் மேம்பாடு, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இருதரப்பினரும் விரிவாக விவாதித்தனர். சட்டவிரோதமாக பர்மா பாக்குகளை ஒரு எல்லை தாண்டிய வலையமைப்பு இந்தியாவிற்குள் கடத்துகிறது. அதை தடுக்கும் விதமாக மிசோரம் மியான்மர் எல்லையை ஒட்டிய சம்பா என்ற எல்லை நகரத்தில் அமலாக்க இயக்குநரகம் இன்று 9 இடங்களில் பெரிய அளவிலான தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பொய்யான ஈவே பில்கள் மற்றும் போலி ஆவணங்களை பயன்படுத்தி 100 கோடி ரூபாய்க்கும் மேலாக மோசடி நடந்துள்ளதாக அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா நோய் பரவல் அதனை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை விட மிக விரைவாக பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானோ தெரிவித்துள்ளார். இதுவரை இந்த நோய் பரவலால் 344 பேர் பாதிப்படைந்துள்ள நிலையில் 60 பேர் உயிரிழந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் அனைத்தும் இன்று திறக்கப்பட்டன. பல்வேறு பள்ளிகளில் மாணவர்களை வரவேற்க சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பன்னீர் தெளித்தும் பூ கொடுத்தும் உற்சாகமாக வரவேற்றனர். உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்கும் 14th நார்வே செஸ் தொடரில் நார்வேயின் மேக்னல் கால்சனை இந்தியாவின் பிரக்யானந்தா 3rd சுற்று மற்றும் 8th சுற்றில் வீழ்த்தினார். செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு ஒரே தொடரில் கால்சனை 2 தோற்கடித்த 2nd இந்தியர் என்ற பெருமையை பிரக்யானந்தா பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும்.

0: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார். குழந்தை நட்சத்திரமாக தன்னுடைய திரைப்பயணத்தை ஆரம்பித்தவர். ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட மொழிகள்

0: இயக்கத்துல 1975 வெளியான மிலி என்கின்ற ஹிந்தி திரைப்படம் மூலமாக குழந்தை நட்சத்திரமாக திரையில் அறிமுகமானாங்க நடிகை ரூபினி. தொடர்ந்து பல ஹிந்தி திரைப்படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாக வலம் வந்தவர். 1980 வெளியான பாயல் கி சன்கார் என்கின்ற ஹிந்தி படத்துல ஹீரோயினாக தோன்றினாங்க. பிறகு லீட் ரோல்கள்ல மட்டும் இல்லாம சப்போர்ட்டிங் ரோல்களிலும் தன்னுடைய திறனை ஹிந்தி படங்கள்ல வெளிப்படுத்தியிருக்காங்க நடிகை ரூபினி. குச்சிப்புடி கற்பதற்காக அடையாறுல இருக்கிற அகாடமி ஒன்றுல சேர வந்தவர் அப்படியே இங்கு தன்னுடைய திரைப்பயணத்தை தொடர்ந்ததாக பேட்டி ஒன்றுல தெரிவிச்சிருக்காங்க நடிகை ரூபினி. 1987 வெளியான கூலிக்காரன் திரைப்படம் மூலமாக கோமல் மகுவாக்கராக இருந்தவர் ரூபினியாக அறிமுகமானாங்க. இந்த படத்துல இவர் நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக பிரியா என்கின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. டான்சரான பிரியா சிறு வயதிலேயே பிறரால தந்தையை விட்டு பிரிந்து பல சூழ்நிலைகளை சந்தித்து நாயகனுடைய துணையுடன் தன்னுடைய தந்தையுடன் முடிவில் இணையறாங்க. இந்த படத்துல வரும் குத்துவிளக்காக பாடல் ரசிகர்களுடைய விருப்ப பாடல்களுக்குள் அடங்கும். இப்பொழுது உங்களுக்காக பிரியா பேசும் ஒரு சீன் தான் வருது கூலிக்காரன் திரைப்படத்துல இருந்து. உங்களுக்காக
1: நான் பிரியா பேசுறேன்.
2: எங்க இருக்கு?
1: எங்கிட்டதான் இருக்கு.
2: நீ இப்ப எங்க இருக்க?
1: நானா வைரத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கேன்.
2: என்ன உளற?
1: இங்க பாரு, நான் இனிமே டான்ஸ் ஆடுற தொழிலை விட்டுறதா முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கும் இந்த வைரத்துல பங்கு வேணும். 50-50.
0: எப்பொழுதும் காதலனுக்கு மட்டுமே உரிய ஒன்று இன்று ஏனோ காதலியிடம் சென்று விட்டது. என்ன புரியவில்லையா? பாடலை கேளுங்கள், உங்களுக்கே புரியும். பாடல் வருகின்றது மனிதன் திரைப்படத்திலிருந்து. நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக

0: வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ரூபினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. கூலிக்காரன் நினைக்க தெரிந்த மனமே, தீர்த்த கரையினிலே மனிதன், என் தங்கச்சி படிச்சவ, புதிய வானம், என்ன பெத்த ராசா, பிள்ளைக்காக, அபூர்வ சகோதரர்கள், ராஜா சின்ன ரோஜா, புலன் விசாரணை, சேலம் விஷ்ணு, உலகம் பிறந்தது எனக்காக, மதுரை வீரன் எங்க சாமி, தாலாட்டு பாடவா, மைக்கேல் மதன காமராஜன், நாடு அதை நாடு, அண்ணன் காட்டிய வழி, வெற்றிக்கரங்கள், தங்க தாமரைகள், கேப்டன் பிரபாகர்.

கரங்கள் தங்க தாமரைகள் கேப்டன் பிரபாகரன் புதிய ராகம் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு மூன்று எழுத்தில் என் மூச்சிருக்கும் எல்லைச்சாமி குழைப்பாளி பத்தினி பெண் அதிரடிப்படை நம்ம அண்ணாச்சி தாமரை முதலிய படங்கள் தமிழ்ல நடிகை ரூபினி அவர்களுடைய நடிப்பில் வெளியான படங்களுக்குள் அடங்கும். வானில் நட்சத்திரங்களையும் வெண்ணிலவையும் நாம் பார்த்திருப்போம். ஆனால் நட்சத்திரங்களை கொண்ட வெண்ணிலவை யாராவது பார்த்திருப்போமா? ஆனால் இங்கொருவர் பார்த்திருக்கிறேன் என்று சொல்கிறார். கேட்போமா பாடல் வருகின்றது கூலிக்காரன் திரைப்படத்திலிருந்து நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உணவிற்கான ஓய்வு நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ரூபிணி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. நடிகை ரூபிணி அவர்களுடைய நடிப்பில் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்த படங்களில் ஒன்றுதான் மனிதன். 1987 வெளியான இந்த படத்துல நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக ரூபா என்கின்ற கதாபாத்திரத்துல செல்வந்தர் வீட்டு பெண்ணாக நடிச்சிருப்பாங்க நடிகை ரூபிணி. நாயகனுடன் மோதல் கொண்டு பின்பு காதல் உருவாக தன்னவனுடன் சேர்வதற்காக தந்தையும் எதிர்க்கிறாங்க ரூபா. இந்த படத்துல இவர் நாயகனை வம்பிழுப்பது, சண்டையிடுவது, கால கால பாடலில் இவருடைய நடனம் அனைத்தையுமே ரசிகர்களால மறக்க இயலாது. நாயகன் மேல் காதல் கொண்ட பிறகு தன்னை மாற்றிக்கொள்ளும் ரூபா கேரக்டர்ல அட்டகாசமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை ரூபிணி. இந்த படம் வெள்ளி விழா கண்ட படமும் கூட. இப்பொழுது உங்களுக்காக நாயகனுடன் ரூபா உரையாடும் ஒரு சீன் தான் வருது மனிதன் திரைப்படத்துல இருந்து.
4: இப்ப நான் எங்க இருக்க, பொழைச்சேனா இல்ல செத்துட்டனா?
5: செத்துட்ட பேச முடியாதுமா, உயிரோடு தான் இருக்க. கூட 2 வாய் தண்ணி குடிச்சிருந்தா அவ்வளவுதான்.
4: குடிச்சிருப்பேன் டாக்டர், தண்ணி ஒரே நாத்தம். அதா பல்ல கடிச்சுக்கிட்டு வாய மூடிட்டு.
5: நல்ல நேரத்துல உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்தது இவருதான்.
4: கொஞ்சம் இங்க வாங்க. உங்களதான் பிளீஸ். உங்களை அடிக்கிறதுக்கு நான் ஆள் வச்சேன், மன்னிச்சிடுங்க. நீங்க அப்படியே போயிருந்தீங்கன்னா இந்நேரம் நானும் போயிருப்பேன்.
6: உங்களை பயமுறுத்ததுக்காக தான் தண்ணில தள்ளினேன், சாகடிக்கிறதுக்காக இல்ல.
4: ரொம்ப தேங்க்ஸ். ஒரு சந்தேகம்.
3: காதலின் முதல்நிலை எப்பொழுதும் முதல் தானே. கண்ணும் கண்ணும் சண்டையிட்டதால் காதல் இங்கே வந்துவிட்டது. இதை நான் சொல்லவில்லை, இங்கொருவர் சொல்கின்றார் இந்த பாடலில். பாடல் வருகின்றது நினைக்க தெரிந்த மனமே திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.
7: Smile, please.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் ஜீரோ ஆச்சு, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: இலைப்பற விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ரூபினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. நடிகை ரூபினி அவர்கள் தன்னுடைய நடிப்பால் ரசிகர்களுடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்திய படம் தான் அபூர்வ சகோதரர்கள். 1989 வெளியான இந்த படத்துல மனோ என்கின்ற கதாபாத்திரத்துல சர்க்கஸ் ஓனருடைய மகளாக நடிச்சிருப்பாங்க நடிகை ரூபினி. தன்னுடைய பேச்சாலும் செயல்களாலும் நாயகனுக்கு தன் மேல் நேசம் வரவழைத்த மனோ உண்மையில தன்னுடைய காதல் ஈடேறுவதற்காக அவனுடைய உதவிய நாடுறாங்க. தன்னால் ஒருவனின் மனம் புண்பட்டதை உணராமல் வலம் வரும் மனோ கேரக்டர்ல வெகு பொருத்தமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை ரூபினி. இந்த படத்துல இவர் காரில் நாயகனுடன் உரையாடும் இடம், மோதிரத்தை அவர் கையில் இருந்து கழற்றும் சீன், புது மாப்பிள்ளைக்கு பாடலில் இவருடைய தோற்றம் எல்லாமே ரசிக்கும்படி இருக்கும். அபூர்வ சகோதரர்கள் படம் 200 நாட்களுக்கு மேல் ஓடி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. நம் அனைவராலும் மறக்க முடியாத காட்சி தான் இப்பொழுது உங்களுக்காக வருது இந்த படத்துல இருந்து.
6: தொலையாம இருக்கிறதுக்கு கையிலேயே போட்டுக்கிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு அப்போ கொலிக்காது. உனக்கு வலிக்குதா? இல்லையே.
5: காதலில் வெற்றியடைந்த நபரின் மனநிலை எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும் என்று இந்த பாடல் நமக்கு சொல்கின்றது. நாமும் கேட்போமா?

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நடிகை ரூபினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1989 இயக்குனர் சிராஜ் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான என்ன பெத்த ராசா திரைப்படத்துல நடிகர் ராமராஜன் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. நடிகை ரூபினி அவர்கள் லக்ஷ்மி என்கின்ற கதாபாத்திரத்துல தன் தந்தையின் எதிர்ப்பை சந்தித்து திருமணம் செய்து கொண்ட தன் அத்தை தன்னை சந்தித்து உரையாடும் பொழுது நாயகனுடைய அன்பை தான் புறக்கணித்ததற்கான காரணத்தை சொல்றாங்க லக்ஷ்மி. அது மட்டும் இல்லாம தன்னுடைய அத்தையையும் தந்தையையும் சேர்த்து வைக்கிறாங்க. அனைத்தும் நல்ல விதமாக போக எதிரிகளால தனக்கு நெருங்கியவர்களை இழக்கும் லக்ஷ்மி தன்னவனையும் வெறுத்து ஒதுக்கறாங்க. முடிவில் அவனுடைய உண்மை நிலை அறிந்து அவனை ஏற்றுக்கொள்ளும் லக்ஷ்மி கேரக்டர்ல அந்த கேரக்டருக்கு ஏற்ற வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ரூபினி. இந்த படத்துல பாசம், நேசம், கோபம், தவிப்பு, அழுகை, வெறுப்பு, புன்னகை, ஊடல், காதல், மோதல் என அனைத்தையுமே தன்னுடைய நடிப்பில் வெளிப்படுத்தி இருப்பாங்க. என்ன பெத்த ராசா திரைப்படத்துல வரும் சொந்தம் ஒன்றை தேடும் பாடல் பலருடைய விருப்ப பாடல்களுக்குள் அடங்கும். இப்பொழுது உங்களுக்காக லக்ஷ்மி தன் அத்தையுடன் உரையாடும் ஒரு உரையாடல் காட்சி வருது என்ன பெத்த ராசா திரைப்படத்துல இருந்து.
1: பிரிஞ்ச குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகத்தான் என் உயிரை கொடுக்கவும் தயாரா வந்திருக்கேன்.
2: அவர் விருப்பத்தை மீறி நீங்க போயிட்டா ஆத்திரத்துல அப்படி பேசுறப்பாரத்த, இந்த வீம்ப வீராப்பெல்லாம் பாசத்துக்கு முன்னாடி தோத்து போயிடாத.
1: இவ்வளவு விவரமா பேசுற நீ ஏண்டி என் பிள்ளைய விரட்டி அடிக்கிற?
2: எல்லாம் உங்களாலதான்.
1: என்னடி சொல்ற?
2: உங்களுக்குள்ளேயே உறவு இல்லைன்னு ஆயிப்போச்சு. என் மனசுல உள்ளத நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? வீதியில பார்க்கும் போது அவரை விரட்டி அடிச்ச மன வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அழுதது யாருக்கு தெரியும்?
0: பல நாட்கள் தவம் இருந்து நாம் வேண்டிய ஒன்று நம் கையில் கிடைத்து விட்டால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட மனநிலையில தான் இங்கொருவர் இருக்கிறார். அப்படி அவர் என்ன தவம் செய்தார், அவர் வேண்டியதுதான் என்ன, அத்தனையும் பாடல் மூலம் அறிவோம். பாடல் வருகின்றது என்ன பெத்த ராசா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है।
1: पिछले 6 वर्षों में पीएम स्वनिधि योजना के तहत 75 लाख से ज्यादा स्ट्रीट वेंडर्स को 17,800 करोड़ रुपए से अधिक के लोन दिए गए हैं। साथ ही ब्याज सब्सिडी और डिजिटल लेन देन पर कैशबैक के रूप में लगभग 800 करोड़ रुपए की सहायता भी प्रदान की गई है। आज देश भर के स्ट्रीट वेंडर्स, जिनमें करीब 46% महिलाएं हैं, अपने व्यापार को नई ऊंचाइयों तक ले जा रहे हैं। पीएम स्वनिधि के 6 साल, उत्साह, सम्मान, स्वाभिमान।
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: தட்டுல சாப்பாடு, காதுல ஹெட்செட்டுன்னு இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்னேக் ஷோ கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ரூபினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1990 வெளியான மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்துல நடிகை மனோரமா அவர்களுடைய மகளாக சக்குபாய் கேரக்டர்ல தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ரூபினி. தன் அம்மாவுடன் இணைந்து நாயகனை ஏமாற்றும் சக்குபாய் பிறகு நாயகன் வசம் மாட்டிக்கொள்றாங்க. எதிரிகளிடமிருந்து தப்ப நாயகனுடன் செல்லும் சக்குபாய் ஒரு சூழல்ல நாயகனுடைய சகோதரனை தன்னவன் என்று நினைக்கிறாங்க தோற்றத்தின் காரணமாக. பல நிகழ்வுகளுக்கு பிறகு தன்னுடன் இணையும் சக்குபாய் கேரக்டர்ல நகைச்சுவை கலந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ரூபினி. இந்த படத்துல இவர் நாயகனை ஏமாற்றும் இடம், நாடக மேடையில் நாயகனை கண்டவுடன் இவர் கொடுக்கும் எக்ஸ்பிரஷன், சிவராத்திரி பாடல், கிளைமேக்ஸ்ல இவருடைய நடிப்பு அனைத்தும் ரசிகர்களை கவரும் வகையில இருக்கும் இந்த படம். வெளிவிழா கண்ட படமும் கூட. இப்போ உங்களுக்காக நாயகனை கண்டவுடன் நாடக மேடையில இவர் தவிக்கும் காட்சி தான் வருது மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக. காயத்தை ஏற்படுத்திய ஒன்றையே காயத்தை குணப்படுத்தவும் செய்கின்றது என்று யாராவது சொன்னால் நாம் ஆச்சரியம் அடைவோம் தானே. அப்படிப்பட்ட ஆச்சரியத்தை அனுபவித்ததாலோ இங்கொருவர் கேள்வி கேட்கின்றார் இந்த பாடலில். இவருக்கு பதில் கிடைத்ததா? பாடலின் மூலம் தெரிந்து கொள்வோம். பாடல் வருகின்றது. நினைக்க தெரிந்த மனமே திரைப்படத்திலிருந்து நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக.

0: வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: பசியுடன் இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு விருந்தாக ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நடிகை ரூபினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. தாலாட்டு பாடவா திரைப்படத்துல நடிகர் பார்த்திபன் அவர்களுடன் ஹிந்தி பேசி இட்லி விற்கும் நபராக நர்மதா கேரக்டர்ல தன்னுடைய நடிப்பு சூப்பராக வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ரூபினி. உழைப்பாளை திரைப்படத்துல வரும் ஒரு மைனா பாடலில் மட்டும் தோன்றி தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ரூபினி. 1993 வெளியான பத்தினி பெண் திரைப்படத்துல இவருடைய நடிப்பிற்காக தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இப்பொழுது உங்களுக்காக தாலாட்டு பாடவா திரைப்படத்துல இருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
3: तुमने खाया वो तुम्हारे दोस्त लोग ने खाया उसका पैसा कौन भरेगा?
4: दोस्त कौन सा दोस्त?
3: ने बोला सबको नाश्ता दो दे दिया, वो बोलते पैसा तुमसे लो। नाश्ते का 125 रुपया, देख पेट फेंक देने का 2 रुपया 50 पैसा, चल फटाफट निकाल।
4: अच्छा एक पूरी कितना पैसा?
3: 1 रुपया।
4: एक वड़ा?
3: 1 रुपया।
4: 2 पूरी 1 वड़ा 3 रुपया। अच्छा ले लो मैं जाता हूँ।
2: நடிகை ரூபினி அவர்கள் 1995 மோகன் குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு ஒரு மகள் மட்டுமே. திருமணத்திற்கு பிறகு திரையுலகை விட்டு விலகிய இவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு சீரியல்கள்ல நடித்தார். இப்பொழுது உங்களுக்காக பத்தினி பெண் திரைப்படத்துல இருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
5: ஒரு நிமிஷம், மேகத்தை தூங்க விடுறது பிராக்டிக்கலா சாத்தியம் நினைக்கிறீங்களா? மேகத்துக்கு சென்ஸ் கிடையாது, காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் தான் போகும். இப்போ வடக்கே இருக்கிற ஒரு காதலிக்கு அவன் தூது விடுறான்னு வச்சுக்கோங்க, காத்து தெற்கே அடிச்சுச்சுன்னா தெற்கே இருக்கிற யாரோ ஒரு பொண்ணு கிட்ட போய் சொல்லி வேற ஒரு காதல உருவாக்கிடும். மேகத்துக்கு காத்தை எடுத்து போற சக்தியே கிடையாது.
6: இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது, ஒவ்வொரு வார்த்தையும் மாணிக்கம்.
5: அப்படிங்களா? நான் வார்த்தையை விட வாழ்க்கையை நம்புறவர், சும்மா ஒரு சந்தேகம் கேட்டேன்.
2: நீ இன்றி நான் இல்லை, நீ இல்லாததால் நான் நானாகவும் இல்லை, நீ இல்லை என்றால் வாழ்வும் இல்லை. இப்படி இங்குருத்தி தன் இணையிடம் சொல்கின்றாள். அதற்கு அவனுடைய மறுமொழி என்ன? பாடல் மூலம் அறிவோம். பாடல் வருகின்றது தாலாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக.

0: अब टेलीलॉ के माध्यम से ना सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: நிகழ்ச்சியுடைய நிறைவு தினத்துக்கு வந்தாச்சு. தன்னுடைய நடிப்பால ரசிகர்களை கவர்ந்த 80 மற்றும் 90களில் பிரபலமாக வலம் வந்த நடிகை ரூபினி அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிறர் வந்து ஊக்குவிக்கும் வரை காத்திருக்காமல் உங்களுக்கு நீங்களே தட்டி கொடுத்து முன்னேற முயன்றால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இனிய தருணத்துல உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேரம் 2:14:30. எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜி ஆனந்த். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் பி. சுஜிலாவின் குரலில் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தினங்கள் வாழ்த்துக்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

நேரம் 2:58. எஃப் எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்கள் வரும் பாடல் பி. சுசிலாவின் குரலில் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற காலங்களில் வரும் பாடல் பி சுசிலாவின் குரலில் நெஞ்சம் மறப்பதில்லை. திரைப்பட நேரம் 2:26.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 2:32:26. எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்கள் வரும் பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் பாதகாணிக்கையை திரைப்படுத்தினாங்க. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
3: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
4: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है।
5: पिछले 6 वर्षों में पीएम स्वनिधि योजना के तहत 75 लाख से ज्यादा स्ट्रीट वेंडर्स को 17,800 करोड़ रुपए से अधिक के लोन दिए गए हैं। साथ ही ब्याज सब्सिडी और डिजिटल लेन देन पर कैशबैक के रूप में लगभग 800 करोड़ रुपए की सहायता भी प्रदान की गई है। आज देश भर के स्ट्रीट वेंडर्स, जिनमें करीब 46% महिलाएं हैं, अपने व्यापार को नई ऊंचाइयों तक ले जा रहे हैं। पीएम स्वनिधि के 6 साल, उत्साह, सम्मान, स्वाभिमान।
6: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
7: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
6: தங்கம் சேரும் கைராசி. பாலி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 2:37:54. எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
2: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
1: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற காலங்களில் வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஜலாவின் குரலில் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:47.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01. நேர்கள் கேட்கவிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் ஹலோ டாக்டர்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: நேரம் 3:44 ஆயிடுச்சிருக்கு. எஃப்எம் ரெயின்போல நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இதய துடிப்பு கோளாறுகள் மற்றும் பேஸ்மேக்கர் குறித்து மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இதவியல் துறை மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் பி ஸ்ரீதர் அவர்களுடன் நேர்முகம் காணலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்களும் பேசணும் ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 2271060 மற்றும் 2275230 என்று எங்களுக்கு வெளியுறைகள் 0413 என்ற குறியீட்டு நிமிஷம் டயல் பண்ணுங்க. வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிலையத்துக்கு வந்தமைக்கு எங்கள் துறை சார்பாக மனமார்ந்த நன்றி. எங்களுடைய முதல் கேள்வி, இப்போ இந்த இதய துடிப்பு கோளாறு, இதய துடிப்பு கோளாறு அப்படின்னா என்ன?
1: இதய துடிப்பு கோளாறு அப்படிங்கிறது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சாதாரணமாக சராசரியாக நம்ம இதயம் வந்து நொடிக்கு 60-100 முறை, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 60-100 முறை துடிக்கக்கூடிய ஒரு இயல்பு இருக்குது. அது ஏன்னா அந்த மூலமாக தான் இதயம் வந்து அந்த மாதிரி கண்டினியூஸாக இதயம் துடிக்கிறதுனால தான் இதயம் எல்லா இடங்களுக்கும் உடம்பில் இருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் ரத்த ஓட்டத்தை அதால் மெயின்டைன் பண்ண முடியுது.
0: ஓகே.
1: இந்த இதுக்கு பிரத்யேகமாக இயற்கையிலேயே ஒரு ஆச்சரியத்தக்க இதய நரம்பியல் மண்டலம் ஒன்று இருக்குது. அந்த நரம்பியல் மண்டலமுக்கு துடிப்பு தானாக உருவாகக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு நரம்பியல் மண்டலம் இது.

0: இதயத்துக்குள்ள மெலிசா இருக்கக்கூடிய ஒரு இயற்கையிலே ரொம்ப அதிசயத்தக்க ஒரு அமைப்பு. இந்த அமைப்புக்கு இதயத்தில் தன்னைத்தானே எலக்ட்ரிக்கல் கரண்ட், அதாவது ஒரு மின் அணு மூலமாக இதயத்தில் ஒரு துடிப்பை உண்டாக்கக்கூடிய சக்தி இருக்குது.
1: ஓகே, அடுத்த குவஸ்டின் என்னென்னா, இப்போ ஒரு நிமிஷத்துக்கு சாதாரணமாக இதயம் எத்தனை முறை துடிக்கணும்?
0: நம்ம எல்லாருக்கும் சராசரி தெரிஞ்சது என்னன்னா 72 முறை துடிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் ஸ்கூல் சமயத்துலலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு கரெக்டாக எல்லாருக்கும் 72 தான் அப்படிங்கிற நம்பர் ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சராசரியாக அதை இயற்கையாக மக்கள் வாழக்கூடிய எல்லார் இடத்துல ஆய்வு நடத்துகிறப்போ 60-100 துடித்தா நார்மல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
1: ஓகே,
0: அதுக்காக ஸ்ட்ரிக்டாக இதே நம்பர் கூட தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிலப்போ நம்ம வந்து நைட்டு தூங்கும் பொழுது நமக்கு இதயத்துடைய துடிப்பு தேவை, இதயத்திலேருந்து வரக்கூடிய துடிப்பினால் வரக்கூடிய ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியாக தேவைப்படுறதுனால நைட்டு தூங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 50 வரைக்கும் கூட இதய துடிப்பு குறையலாம்.
1: சரி,
0: அதே மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருக்கும் பொழுதோ இல்லை ஏதாவது ஒரு உடற்பயிற்சி வேகமாக நடந்துட்டு வந்தது பர்டிகுலராக படிக்கட்டு ஏறி இறங்கிட்டு இருக்கும்போது சமயத்தில் பார்த்தீங்கன்னா 110 ஒரு சின்ன படபடப்பு கூட நாமளே உணர்ந்திருப்போம் சில சமயத்தில். ஸோ அப்படி இருக்கலாம். ஸோ ஜென்ரலாக ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 60-100 தான் நார்மல்னு சொல்லுவோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இதய துடிப்பு வந்து அதிகமாக இருந்தால் அது வந்து என்ன காரணமாக இருக்கும்? அதே மாதிரி வந்து இதய துடிப்பு குறைவாக இருந்தால் ஏதாவது ஆபத்து இருக்கா?
0: முதல்ல இதய துடிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் சொல்கிறேன். இதய துடிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வயசுக்கு தகுந்த மாதிரி மாறலாம். ஸோ முதல் விஷயம் என்னென்னா இதய துடிப்பு அதிகமாக இருக்கும்போது என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான படபடப்பு, மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கிற தன்மை, ரொம்ப ஒரு 150 தாண்டும் பொழுது பேஷண்ட்டுக்கு ஒரு வகையான சுவாசம் விடுறதில் ஒரு சிக்கல். அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை இருட்டிக்கிட்டு வர மாதிரி சில டைம், சில நேரங்களில் 200 தொடும்பொழுது மயக்கடிச்சு விழக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஏனென்றால் அந்த மாதிரியான அதிகப்படியான வேகமான இதய துடிப்பு இருக்கும் பொழுது இதயத்தால் ஒரு துடிப்புக்கு தேவையான அளவு ரத்தத்தை வெளியேற்ற முடியாது. ஸோ இதற்கு வயதுக்கு தகுந்த மாதிரியும் காரணத்துக்கு தகுந்த மாதிரியும் வெவ்வேறு சமயத்தில் வெவ்வேறு வகையான ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்குறோம். இது ஒன்று. அடுத்தபடியாக இதய துடிப்பு கம்மியாகிறத பற்றி நம்ம பார்த்தோன்னா, இதய துடிப்பு கம்மியாகிறது அப்படிங்கிறது சராசரியாக பார்த்திங்கன்னா வயதானவர்களில் ஏற்படக்கூடியது. ஏன்னா இந்த இதயத்துடைய நரம்பியல் மண்டலம் வந்து உடம்பில் இருக்க எல்லா பகுதிகள் போல் அதற்கும் ஒரு தேய்மானமாகக்கூடிய தன்மை உண்டு. அதனால் ஒரு 70-75 வயது தாண்டிட்டால் எல்லாருக்கும் வர வேண்டும் அவசியம் இல்லை. சில பேருக்கு இந்த இதயத்துடைய நரம்பியல் பகுதி கொஞ்சம் வலுவிழக்கிறதுனால இதயத்துடைய துடிப்பு கம்மியாகலாம். கம்மியாகும் பொழுது ஒரு 50 கீழே கம்மியாகும் போதே பேஷண்ட்டுக்கு மயக்கம், சில அதை விட இன்னும் கம்மியானால் சில சமயம் உயிரிழப்பு கூட ஏற்படலாம். அதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய சிக்கல். இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நமக்கு பேஸ் மேக்கர் தேவைப்படும்.
1: ஓகே டாக்டர், இப்போ இன்னொரு முக்கியமான இப்போ வந்து எல்லாருமே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ரெகுலராக பண்ணுறாங்க. சில பேர் நிறைய பேர் வந்து இப்போ ஜிம்மெல்லாம் போயிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்யும்போது இதய துடிப்பு எவ்வளோ வரைக்கும் அதிகமாக இருக்கிறது? ஒரு இயல்பாக இவ்வளோ இருக்கலாம், இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது இவ்வளோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எப்படி இருக்குது?
0: புதுசாக அதாவது ரொம்ப ரொம்ப முதன் மூலம் ஒருத்தவங்க இது மாதிரி உடற்பயிற்சி செய்யும் பொழுது இனிஷியல் 1-2 தேவைப்பட்ட ஒரு மாதம் வரைக்கும் இதய துடிப்பு அதிகமாகும்.
1: ஓகே,
0: அதாவது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா 100-120 வரைக்கும் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது அவங்களுக்கு ஒரு படபடப்பு மாதிரி தெரியலாம் இனிஷியல். ஆனால் இந்த ரெகுலராக தினம் தினம் அதையே பயிற்சியில் அவங்க ஈடுபட இதயம் தன்னுடைய அந்த புதிய பரிமாணத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இதய துடிப்பு திரும்ப சீராக ஆரம்பிக்கும். அந்த ஒரு மாதம் கடக்கும் போதெல்லாம் இதய துடிப்பு வரும். இன்ஃபேக்ட் ரொம்ப பெரிய பெரிய அத்லெட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது ரன்னிங் ரேஸை டெய்லி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதய துடிப்பு 50-60 தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இதயத்தில் இருக்க நரம்பியல் மண்டலம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஏன்னா இந்த நரம்பியல் மண்டலத்துக்கு தேவையான கனெக்ஷன் இதய மூளையிலேருந்தும் வர்றதுனால இதற்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னு சொல்லுவோம், அதாவது சின்ன சின்ன கெமிக்கல்ஸ் இதனுடைய மாற்றங்கள் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மை இருக்குது.
1: ஓகே டாக்டர், இன்னொரு முக்கியமான குவஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த சமீப காலமாக வந்து நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, நிறைய பேருக்கு ரொம்ப கவலையாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். ஸோ இந்த மாதிரி வந்து மன அழுத்தம் அப்புறம் கவலை, இது வந்து இதய துடிப்பை எவ்வாறு பாதிக்குதுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க.
0: ஓகே, மன அழுத்தம் கவலை வந்து இதய துடிப்பு நிறைய நேரம் படபடப்பு உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம், நடுக்க மாதிரி. இதை பேஷண்ட்ஸ் நல்லா உணர்றது வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக

0: இதய துடிப்பு, சில சமயம் வந்து இந்த கழுத்தில் இருக்கிற நரம்பு மட்டும் துடிக்கிறத அவங்க வெளியில் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் படபடப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் இது வந்து டென்ஷன் மற்றும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய இந்த படபடப்பு என்னென்னா, கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருந்தாலோ இல்லை அமைதியாக கொஞ்சம் காம் டவுன், அதாவது அமைதிப்பட்டாலோ படுத்தினாலோ காஃபி டீ இதெல்லாம் எடுத்துக்காமல் ஒரு அரை மணி நேரம் தூக்கம் அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்தால் உடனடியாக குறைந்து வந்துடும். அதே வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அதே மாதிரி பீட், அதாவது இதய துடிப்பு குறையவே மாட்டுக்குது அப்படின்னா அது ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் காரணமா, இல்லை உண்மையாகவே இதய துடிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்.
1: ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமானா நிறைய பிரச்சனை இருக்கா டாக்டர்?
0: ஸ்ட்ரெஸ் அதிகமானா உடம்புக்குள்ள அதற்குரிய ஹார்மோன்ஸ், அந்த இயக்குநீர்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் நிறைய சுரக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் அப்போ அஃப்கோர்ஸ் ஒரு பிரச்சனை. ஏன்னா இதய துடிப்பு அதிகமாக இருக்கும்பொழுது இதயத்து அதிக படியாக பம்ப் பண்ணி இதய ரத்த சப்ளை, அதாவது உடம்புக்கு தேவையான அளவு ரத்த ஓட்டத்தை மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த சமயத்தில் அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்கனவே சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர் இருந்து அதன் காரணமாக ஏதாவது அடைப்புகள் ரத்த குழாயில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதய வலி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில நேரங்களில் துரதிருஷ்டமாக மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அந்த இயல்பு உண்டு.
1: ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் கவலை அதிகமாக வச்சுக்காம இப்போ ஃப்ரீயாக இருங்க.
0: ஆமாம்,
1: இந்த ஸ்ட்ரெஸ் வந்து உடம்புல எல்லாத்தையும் பாதிக்கும்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை?

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். நேரம் 3:10. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இதய துடிப்பு கோளாறுகள் மற்றும் பேஸ்மேக்கர் குறித்து மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இதயவியல் துறை மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் பி ஸ்ரீதர் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். டாக்டர், அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ வந்து இந்த குழந்தைங்க மற்றும் பெரியவர்கள் இவங்களோட இதய துடிப்பில் என்ன வித்தியாசம் நாம் பார்க்க முடியும்?
1: பிறந்த குழந்தை, அதாவது புதுசா பிறந்த குழந்தைக்கு எப்பொழுதுமே இதய துடிப்பு அதிகமாக தான் இருக்கும். அது வந்து ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. சில டைம் பெற்றோர்கள் வந்து இதய குழந்தைய தூக்கும் பொழுது இதய ஹார்ட் பீட், அதாவது இதய துடிப்பு எனக்கு ரொம்ப வேகமாக இருக்க மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம்னு சொல்லி எங்ககிட்ட அழைத்து வரதும் உண்டு. யூஸ்வலாக பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 வரைக்கும் கூட ஹார்ட் பீட் இருக்க வாய்ப்பு உண்டு. அது கிட்டத்தட்ட ஒரு சராசரி அடல்ட், அதாவது ஒரு 60-100 நான் சொல்லக்கூடிய அந்த நார்மல் ரேஞ்சை ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 9-12 வயசு வரைக்கும் ஆகும். ஸோ படிப்படியாக, அதாவது ஒரு 1 வயசு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 100 அந்த அளவுக்கு இருக்கலாம், 100-120, அப்புறம் ஒரு 3-4 வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு 90-100 அந்த மாதிரி இருக்கலாம். அப்புறம் படிப்படியாக குறைஞ்சு அந்த சராசரியாக இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் ரேட் 60-100 வந்து அரௌண்ட் 9-12 வயசுக்குள்ள யூஸ்வலாக வந்துடுது அப்படிங்கிறத நம்ம ஆய்வில் பார்த்துருக்கோம். அதனால அது மாதிரி இதய துடிப்பு அதிகமாக இருக்குன்னு குழந்தைங்களுக்குன்னு பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தை அதே சமயத்தில் எனக்கு படபடப்பு ரொம்ப வேகமாக, இதை தாண்டி வேகமாக இருக்குது, அதாவது ஒரு பிறந்த குழந்தைக்கு 150 மேலே இருக்குது. அதே மாதிரி ஒரு சிறிய விளையாடும் குழந்தை வயசில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு 120 மேலே அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம அதை வந்து என்ன அப்படின்னு சொல்லி மினிமம் ஒரு ECG எடுத்து பார்த்துக்கிறது, அதாவது ரெகுலராக வரக்கூடியதான்.
0: பேசலாம். வணக்கம்.
2: தூங்கும்
3: பொழுது கண் பாதை எரிச்சல் இருக்கு அப்படின்னா அதற்கு ஸ்பெசிபிக் காரணிகள் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். இது இதய சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இதயத்தில் காலில் இருக்கக்கூடிய நரம்பியல் பகுதியோட மதமதப்பு தன்மை இல்லை எரிச்சல் வரலாம். சர்க்கரை இல்லாதவங்களுக்கு காலில் இரத்த ஓட்டம் கம்மியாக இருந்தாலும், அதாவது வலது கால் இடது கால் ரெண்டுத்துலேயுமே ரத்த ஓட்டம் கம்மியாக இருந்தாலும் சில டைம் அந்த மாதிரி எரியக்கூடிய தன்மை ஏற்படலாம். அதுக்குரிய பரிசோதனைகள் பண்ணி பார்க்கறது நல்லது. இல்லை, பகல் நேரத்தில் நம்ம முக்கால்வாசி நேரம் வேலையாக இருக்கிறதுனாலையும் நம்ம கால் ஓட்டம் வேகமாக இருக்கிறதுனாலையும் காலில் இருக்க மசில்ஸ்

0: இதெல்லாம் வேகமாக துடிக்கிறதுனாலையும் ரத்த ஓட்டம் எப்பொழுதும் மெயின்டைன் பண்ண வாய்ப்பு உண்டு. படுக்கும்பொழுது நம்ம ரெஸ்டில் இருக்கும்பொழுது தான் வந்து இந்த அறிகுறிகள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக காலுக்குரிய ரத்த ஓட்டமும் காலில் இருக்க நரம்பியல் மண்டலமும் சீராக இயங்குதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துள்ள டாக்டர் எடுத்து பார்க்கறது நல்லது.
1: நீங்க ஆலோசனை எதுவும் சொல்ல முடியாது, டேப்லெட் எதுவும் சொல்ல முடியாது சார்.
2: இல்ல, நீங்க கேக்குற கேள்விக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க அவங்க. இது வந்து சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்டதா டாக்டர்?
1: ஓகே சார், தேங்க் யூ.
2: ஓகே, அழைப்புக்கு நன்றி சார். டாக்டர், இப்போ அடுத்த ஒரு முக்கியமான குவஸ்டின் இருக்கு. இப்போ இந்த தூங்கும்போது இதய துடிப்பு வந்து குறையிறது வந்து இயல்பாக நடக்கிறதா, இல்லை அது ஏதாவது ஒரு நோயோட அறிகுறியா?
0: தூங்கும்போது இதய துடிப்பு குறையிறது அப்படிங்கிறது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அமைப்பு தான். அதாவது நம்ம நார்மலாக வந்து நம்மளுடைய இதயம் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இந்த 72 வயசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வரைக்கும் துடிச்சிட்ருக்கோம். நைட்டு தூங்கும்போது நம்மளுடைய உடல் அசைவு கம்மி, அது இல்லாமல் நம்ம உறுப்புகளுடைய செயல்பாடு கம்மிங்கிறதுனால அதுக்கு தகுந்தாற் போல் ரத்த ஓட்டம் இருந்தால் போதுங்கிறதுனால இயற்கையாகவே ஒரு 50 to

0: ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இந்த 72 வயசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வரைக்கும் துடிச்சிட்டு இருக்கோம். நைட்டு தூங்கும்போது நம்மளுடைய உடல் அசைவு கம்மி, அது இல்லாமல் நம்ம உறுப்புகளுடைய செயல்பாடு கம்மிங்கிறதுனால அதுக்கு தகுந்தாற் போல் ரத்த ஓட்டம் இருந்தால் போதுங்கிறதுனால இயற்கையாகவே ஒரு 50 to 60 மெயின்டைன் ஆகிறது வாய்ப்பு அதிகம்.
1: ஓகே,
0: எப்போ அது பிரச்சனையாக ஆகக்கூடிய ப்ராப்ளம் இருக்குன்னா, சில பேருக்கு இந்த குரட்டை பிரச்சனை இருக்கும், குரட்டை நோய் அப்படின்னு சொல்லுது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதய அதாவது இதயத்துடைய துடிப்பு வந்து இந்த அளவுக்கு குறையாமல் ரொம்ப நடுவில் நடுவில் அதிகமாகவும், அதாவது எப்படின்னா அதிகமாகவும் குறையும், அதிகமாகவும் குறையும், நிறைய நேரம் இர்ரெகுலராக, அதாவது சீராக இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய பீட்டிங் எல்லாமே வந்து இர்ரெகுலராக வேறு வேறு சமயத்தில் வர்றதுனால பிரச்சனைகள் ஏற்படலாம்.
1: ஓகே டாக்டர், ஷார்ட் கமிஷன் போயிட்டு வந்துடலாம். நேயர்களை கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின். ஹலோ டாக்டர்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப் எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். நேரம் 3:20:35. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இதய துடிப்பு கோளாறுகள் மற்றும் பேஸ்மேக்கர் குறித்த நமது கேள்விகளுக்கு பதிலளிச்சுட்டு வராங்க. புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இதயவியல் துறை மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் பி ஸ்ரீதர் அவர்கள். டாக்டர், இப்போ என்னுடைய அடுத்த முக்கியமான கேள்வி இந்த பேஸ்மேக்கர் பற்றி தான். இந்த பேஸ்மேக்கர் அப்படின்னா என்ன, அது எப்படி செயல்படுது? நிறைய பேருக்கு வந்து இன்னும் அது தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க.
1: பேஸ்மேக்கர் அப்படிங்கிறது ஒரு கருவி, அது வந்து இதய துடிப்பை செயற்கையாக வெளியிலேருந்து உருவாக்குறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவி. பேஸ்மேக்கர் பொருத்துறது அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது ஒரு சிறிய ஆப்ரேஷன் மாதிரி, ஒரு சிறிய ஆப்ரேஷன் மாதிரி வலது தோள்பட்டை அல்லது இடது தோள்பட்டை, சராசரியாக இடது சைடு தான் பண்ணுவோம். இடது சைடு தோள்பட்டைக்கு கீழே ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு சிறிய இடத்துல வந்து கீறி அந்த இடத்துல ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி நம்ம தோலுக்கு அடியில் உருவாக்கி அதில் ஒரு கருவியை குத்தி அந்த கருவியிலேருந்து ஒயர்கள் மூலமாக இதயத்தில் கொண்டு போய், ஒயர் அதாவது எலக்ட்ரிக்கல் ஒயர் எப்படி நம்ம வீட்டில் பார்க்குறோமோ அந்த மாதிரி ஒரு ஒயர்கள் மூலமாக இதயத்தில் கொண்டு போய் பொருத்திடுவோம். அதனுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா, இதய துடிப்பு அது எவ்வளோ போயிட்டுருக்கு எப்படி போயிட்டுருக்குங்கிறத அதால் படிக்க முடியும். அதை வந்து கண்டுபிடித்து அதற்கு தகுந்தாற் போல் இதய துடிப்பை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இது யாருக்கு பயன்படும் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். யூஸ்வலாக காமனாக யாருக்கு சராசரியாக பயன்படும் பார்த்தீங்கன்னா, வயதானவர்கள், 70-75 வயதுக்கு மேல் இருந்து இதய நரம்பியல் கோளாறு உள்ளவர், அதாவது இதய நரம்பு வீக்கான காரணத்தினால இதய துடிப்பு ரொம்ப டவுன் ஆகுது, அதன் காரணமாக அடிக்கடி அவங்களுக்கு மயக்கம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் மயக்கடிச்சு கீழே விழக்கூடிய அபாயம் கூட இருக்குது. அந்த மாதிரியாக இருக்கவங்களுக்கு நம்ம இதை பொருத்துவோம். இதில் பொருத்தும் பொழுது இதயத்துக்குள்ளே அந்த ஒயர் ஒன்றை பொருத்துறது மூலமாக அந்த இதயத்தை எலக்ட்ரிக்கலாக வெளியில் இருக்க ஒரு சிறிய பேட்டரி கருவி மூலமாக இதயத்துக்குள்ளே ஒரு சிறிய கரண்ட்டை செலுத்துறது மூலமாக அந்த இதய துடிப்பை நம்ம மெயின்டைன் பண்ண பார்க்குறோம். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 60 பீட் அந்த அளவுக்காவது மெயின்டைன் பண்ணுவோம். மனிதர்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமும் அதில் பண்ண முடிய வசதி.
0: டாக்டர், ஒரு நேரம் இருக்காங்க, பேசிட்டு நம்ம திரும்ப பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: சார், நான் சந்திரசேகர் பேசுறேன் சார், வேலூர் கட்பாடியிலிருந்து.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க.
2: டாக்டர் வணக்கம்.
1: வணக்கம்.
2: எனக்கு வந்து மொத்தம் 2 கேள்விகள் இருக்கு டாக்டர்.
1: சொல்லுங்க.
2: இருதய துடிப்பு ஒருத்தருக்கு சிறப்பாக இல்ல, வேரி ஆகுது மேல கீழே அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு ஹார்ட் பீட் அப்படிங்கறது நார்மல் லெவல்ஸ விட ரொம்ப அதிகமா துடிக்கிறதும் ஆபத்து, ரொம்ப கம்மியா துடிக்கிறதும் ஆபத்து. எந்த சமயங்கள்ல அந்த இருதய துடிப்பு மாறுபடும்? அது நம்ம வந்து நார்மலா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இருதய துடிப்பு அதாவது படப்படப்பா இருக்கக்கூடியவங்களுக்கும் ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்காங்கிறத சிம்டம்ஸ் மூலியமா கண்டுபிடிக்க முடியுமா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்னுடைய முதல் கேள்வி டாக்டர். ரெண்டாவது, ஒருத்தருக்கு இருதயம் தொடர்பான பிரச்சனை இருக்கு, குறிப்பிட்டு ஆன்ஜியோ

0: அல்லது அவங்களுக்கு ஆபரேஷன் அப்படிங்கறத பண்ணிருக்காங்கன்னா, அவங்க ஒரு 40 வயது உடையவர்கள் அப்படின்னா, அவங்களுடைய அந்த அன்றாட வாழ்க்கையில என்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும், அண்ட் எவ்வளவு நாட்கள் கழிச்சு எக்ஸசைஸ் அப்படிங்கறத பண்ணணும், எந்த எக்ஸசைஸ் அவங்க தவிர்த்துக்கிடணும், பொதுவாக இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் உடையவர்களுக்கு உகந்த சில எக்ஸசைசஸ் என்ன, அதை பத்தி நீங்க விளக்கமா கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டாக்டர்.
1: பெரிய கேள்வியா கேட்டிருக்காங்க.
2: முதல் கேள்விக்குரிய பதில் என்னன்னா, இதய துடிப்பு நார்மலா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 60-100 இருக்கும். இந்த நம்பர் வந்து ஒவ்வொரு சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒன்னு நம்ம இதுல சாதாரணமா டென்ஷன் இதெல்லாம் விட்டுட்டு, அதாவது நோய் நாள ஏற்படக்கூடிய இதய துடிப்பு அதிகரிப்பும் பார்க்கணும்னா, ரத்த சோகை அனீமியா இருக்கிறவங்களுக்கு இதய துடிப்பு வேகமா இருக்கும். தைராய்டு அதிகமா வேலை செய்யறவங்க ஹைப்பர் தைராய்டிசம்னு நம்ம மெடிக்கலா சொல்லுவோம், அதாவது தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரக்கக்கூடியவங்களுக்கு இதய துடிப்பு ரொம்ப வேகமாக இருக்கும். ஆன் தி அதர் ஹேண்ட், அதே ஆப்போசிட்டாக தைராய்டு சுரப்பி கம்மியாக வேலை செய்கிறவங்க, அதுதான் ரொம்ப நார்மலாக நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடியது என்னென்னா, தைராய்டுக்கு எனக்கு இருக்குது, தைராய்டு எனக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து என்னென்னா தைராய்டு கம்மியாக வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதய துடிப்பு ஜென்ரலாக கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த தைராய்டு ஹார்மோன் இதய துடிப்பு அதிகப்படுத்துறதும் குறைக்கக்கூடிய இயல்பு இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் ஒன்று. இது இல்லாமல் இந்த குரட்டை நோய், அதாவது அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம், குரட்டை நோய் இருக்கிறவங்களுக்கு இதய துடிப்பு சராசரியாகவே வேகமாக இருக்கும். பர்டிகுலராக சில சமயங்களில் இதய துடிப்பு இர்ரெகுலர் ஆகுறது, அதாவது சீராக இல்லாமல் கண்டபடி துடிக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் டெக்னிக்கலாக சொல்லுவோம். இது வந்து ஒரு பிரச்சனை குரட்டை நோய் இருக்கிறவங்களில் இருக்கும். இது இல்லாமல் சில சமயங்களில் இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்பட்டவங்க, அந்த மாதிரி மாரடைப்பு ஏற்பட்டவங்களுக்கு சில நேரங்களில் இதயத்தில் ஏற்படக்கூடிய தழும்புகள் காரணமாக இதய துடிப்பு ரொம்ப வேகமாக போய் சில டைம் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அதிகப்படும். ஒரு 150-200 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை நம்ம வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா அப்படின்னு சொல்லுவோம். அது ஆபத்தானது, சில சமயம் அது எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து எமர்ஜென்சியாக ட்ரீட் பண்ணணும். இது முதல் கேள்வி. ரெண்டாவது அவங்க கேட்டது, ஒருத்தவங்க ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்க இல்லை ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குன்னு. ஜென்ரலாக ஆஞ்சியோகிராம் இல்லை ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதயத்துக்கு காரணம் என்னன்றத பார்க்கணும். ஒன்று மாரடைப்பு காரணமாக, அது மேஜர் அட்டாக்கோ இல்லை மைனர் அட்டாக்கோ, மாரடைப்பு காரணமாக பண்ணியிருக்காங்க அப்படி, ஆஞ்சியோவில் வந்து அடைப்பு இருக்குது இல்லை ஸ்டென்ட்டு பொருத்திருக்காங்க இல்லை அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அட்லீஸ்ட் அடுத்த 1 மாதத்துக்கு ரெஸ்ட்டில் இருக்கிறது தான் நல்லது. ரெஸ்ட்டுன்ற அர்த்தம் வந்து பெட் ரெஸ்ட் கிடையாது. ரெஸ்ட்டுங்கிறது என்னென்னா, அது கடினமான வேலைகள் செய்யறதை தவிர்க்கணும். மினிமம் 5-10 கிலோ தாண்டி தூக்கக்கூடிய பொருட்கள், 2 மாடிக்கு மேலே ஏறி இறங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும். அது ரொம்ப அதிகப்படியான டென்ஷன் இருக்கக்கூடிய வேலைகள். இன்ஃபேக்ட் அதனால தான் நாங்கள் மெடிக்கல் லீவ் கூட 1 மாதத்துக்கு கிட்டத்தட்ட இவங்களுக்கு நாங்கள் பரிந்துரைப்போம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய உணவு பழக்க வகைகளை பார்த்தீங்கன்னா, எண்ணெய் மற்றும் மாவுச்சத்து இருக்கிற உணவுகள் எல்லாம் குறைச்சிட்டு காய்கறி உணவாக எடுத்துக்க பார்க்கணும். ஈஸியாக செரிக்கக்கூடிய உணவுகள், எளிமையான உணவுகள், வீட்டில் செஞ்ச உணவுகள் இதை மட்டும் எடுத்துக்க பார்க்கணும். பேக்கரி ஐட்டம்ஸை முழுமையாக தவிர்த்துக்கணும். கண்டிப்பாக சிகரெட்டு புகை புகைப்பிடித்தல், அதே மாதிரி இந்த ஆல்கஹால், அதாவது அதை தவிர்க்கணும் கண்டிப்பாக. இது மட்டும் இல்லாமல் உறக்கம், நல்ல உறக்கம் இருக்கிறதுக்காக தேவைப்பட்ட நாங்கள் சிறிய அளவில் உறக்கிறதுக்கு மருந்துகள் கூட பரிந்துரைக்கிறது உண்டு. இம்மீடியட் ஹார்ட் அட்டாக் அதுக்கப்புறம் காலப்போக்கில் அதை நிறுத்திடுவோம். இது அதுமாதிரி மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை கரெக்டான டோஸில் கரெக்டான டைமில் இருக்கும். இவங்களுக்கு எல்லாருக்குமே, அதாவது அட்டாக் ஏற்பட்ட அனைவருக்கும் இதய துடிப்பை ரொம்ப வேகமாகாமல் பார்த்துக்கிறதுக்காகவே பிரத்யேகமாக மருந்துகள் கொடுப்போம். ஏன்னா இதய துடிப்பு வேகமானால் இதயத்துக்கு ரத்தம் அதிகமாக தேவைப்படும். அப்படி அதிகமாக தேவைப்படுறவங்களுக்கு நெஞ்சு வலி வர வாய்ப்பு உண்டு. பிரத்யேகமாக இதய துடிப்பை குறைக்கிறதுக்கே மருந்துகள் நாங்கள் கொடுப்போம். இது இல்லை ஆஞ்சியோகிராம் வந்து ஒரு வியாதிக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணோம், ஆஞ்சியோ கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது அடைப்பே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறவங்க அதிகபட்சம் 1 வாரத்தில் அவங்களுடைய சராசரியான வேலைகள் எல்லாத்துக்கும் திரும்ப ரிட்டர்ன் ஆகலாம். வண்டி ஓட்டுறது, பேஷண்ட்டாக வண்டி ஓட்டுறது பார்த்திங்கன்னா, அட்டாக் வந்தவங்களுக்கு அட்லீஸ்ட் 6 வாரம் 1.5 மாதம் தவிர்க்கிறது நல்லது. ஆஞ்சியோ நார்மலாக இருக்கிறவங்க 1 வாரத்தில் திரும்ப அதுக்கு போயிடலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் குரட்டை பற்றி சொன்னீங்கல்ல, ஸோ குரட்டை நோய் உள்ளவங்களுக்கு வந்து இந்த இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் வர அதிக வாய்ப்பு இருக்கா?
2: ஆமாம், இதை குரட்டை நோய் வரவங்களுக்கு இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வர வாய்ப்பு உண்டு. ஒன்று முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பிபி ப்ரெஷர் வரக்கூடிய அதிகப்படியான வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது, அவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து இதய துடிப்பு சராசரியாகவே அதிகமாக இருக்கும். சராசரியாகவே நீங்கள் குரட்டை அதிகமாக நைட்டில் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதய துடிப்பு நம்ம ஃபீல் பண்ணோன்னா 100-100

0: 120 இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால பிற்காலத்தில் இதய துடிப்பு சீரில்லாமல் போகிறது, ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் குரட்டை நோயில் ரொம்ப ரொம்ப காமனாக பார்க்குறோம். இது ரெண்டாவது விஷயம். ஏன்னா இது இதயத்துடைய அந்த தசை மாற்றமே ஏற்படுறதுனால ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் குரட்டை நோய் இருக்கிறவங்களுக்கு இன்ஃபேக்ட் வந்து இருதயத்தில் அவங்களுக்கு மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சுகர் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான மற்ற விஷயங்களும் கூட சேர்ந்துக்கிட்டால் அடைப்புகள் வரக்கூடிய வாய்ப்புண்டு. ஜென்ரலாக குரட்டை இருக்கிறவங்களுக்கு பிபி இதயத்துடிப்பு மாற்றங்கள் இதயத்துடிப்பு இர்ரெகுலாரிட்டி வர வாய்ப்புண்டு. அதனால் குரட்டை குறைக்கிறதுக்கு வெயிட்டை குறைக்கிறது தான் முக்கியம். ஏன்னா வந்து குரட்டை நோய்க்கு முக்கியமான விஷயமே வந்து வெயிட்டை குறைக்கிறது தான்.
1: ஸோ வெயிட் லாஸ் பண்ணால் குரட்டை வராது, குரட்டை இல்லைனா இந்த பிரச்சனை வராது. ஓகே டாக்டர், இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துடலாம், போயிட்டு வந்து நிகழ்ச்சி தொடரலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் ஹலோ டாக்டர்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: தங்கமான ஒரு

0: உங்களுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். நேரம் 3:40 இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இதய துடிப்பு கோளாறுகள் மற்றும் பேஸ்மேக்கர் குறித்த நமது கேள்விகளுக்கு பதிலளிச்சுட்டு வராங்க. புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இதயவியல் துறை மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் பி ஸ்ரீதர் அவர்கள். டாக்டர், இப்போ என்னுடைய அடுத்த முக்கியமான கேள்வி, அதுக்கு முன்னாடி நேரம் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருந்து பேசுவீங்க மேம்?
2: சிறு வயசுல வரக்கூடிய இதய துடிப்பு கோளாறு, நடுத்தர வயசு, சிறு வயசு, இதெல்லாமே பெண்களுக்கு ஜென்ரலா கொஞ்சம் அதிகப்படியா வரும். நரம்பியல் மண்டலம் எப்படி இதயத்துக்குள்ள வந்து ஒரு மெல்லிய நரம்பியல் மண்டலம் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. பிறக்கிற போதே சில பேருக்கு, அதாவது ஈவன் 1/3 சொல்றாங்க, நியர்லி 30% ஆஃப் பீப்புள்ல அடிஷ்னலான நரம்பியல் மண்டலம், அதாவது இன்னொரு நரம்பியல் மண்டல பகுதிகள், சின்ன சின்ன பகுதிகள் பிறக்கிற சேவை இருக்கும். ஆனால் அது யூஸ்வலாக காலப்போக்கில் மறைந்துடும் அப்படிங்கிறது, அதாவது குழந்தை சிசு உருவானதுலேருந்து வெளியில் வந்து வளரும் பொழுது சில அடிஷ்னலான நரம்பியல் பகுதி, அதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய நரம்பியல் பகுதிகள்லாம் மறைந்துடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் 1/3 பீப்புள் அப்படி மறையாமல் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த பகுதிகள் சில சமயம் இந்த இதய துடிப்புக்குள்ள சுழல் மாதிரியோ இல்லை அந்த பகுதியிலேருந்து எக்ஸ்ட்ராவாக பீட் வர்றதுனாலையோ அந்த பகுதிகளும் உள்ளே சேரும் பொழுது இதய துடிப்பு அதிகமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை வந்து பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்கோ எடுத்து பார்த்தா நார்மலாக இருக்கும், சராசரியாக இசிஜி எடுத்து பார்த்தோன்னா சில சமயம் நார்மலாக இருக்கும், சில சமயம் இதயத்தில் எக்ஸ்ட்ரா நரம்பியல் பகுதி இருக்கிறதுக்குரிய அந்த அறிகுறிகள் நார்மல் இசிஜியில் தெரியக்கூடும். ஆனால் அந்த படபடப்பு ஏற்படும் பொழுது தான் ஆக்சுவலாக அந்த நம்ம இசிஜி எடுக்கும்போது அது எவ்வளோ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். படபடப்பு வரும்போது நிறைய நேரம் நாங்கள் பார்க்குறது என்னென்னா 160-170 வேகமான படபடப்பு வரும். இன்னொன்று, இந்த படபடப்பு நிறைய நேரம் ரொம்ப சிறிய அளவு, கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது சில நேரம் வந்து பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வந்து இதய படபடப்பு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்போ இசிஜி எடுத்து பார்த்தா நார்மலாக இருக்கும். ஸோ இந்த வர நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இசிஜி எடுக்கக்கூடிய இடத்துல எடுத்து பார்த்தா தான் நமக்கு அந்த பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி இல்லாமல் நடுவில் எடுக்கிற இசிஜிஸ் நார்மலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சில நேரம் கண்டுபிடிக்கிறது நாம 24 மணி நேரம் இசிஜின்னு சொல்லக்கூடிய பரிசோதனை, ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இசிஜி மிஷினை, சின்ன லெவல் சைஸ் இசிஜி மிஷினை நம்ம உடம்புல ஒட்டி வீட்டுக்கே அனுப்பிச்சிருவோம். ஒரு 24 மணி நேரம் கழித்து திரும்ப வந்து அதை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம், எப்பப்போ இசிஜியில் வேரியேஷன்ஸ் வருது, எப்பப்போ ஹார்ட் பீட் அதிகமாகுது கம்மியாகுது, நார்மலாக இருக்கிற மாதிரி தான் பேட்டர்னில் இருக்கா, இல்லை இவங்க அதிகமாக இருக்கா, இல்லை இவங்களுக்கு நடுவில் நடுவில் இதய துடிப்பு அதிகமாகி தானத்தானாக குறையுதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அதை வச்சு அதற்குரிய சிகிச்சை மருந்து தேவைப்படுமா, சில சமயங்களில் எலக்ட்ரோஃபிசியாலஜி ஸ்டடி அண்ட் ரேடியோ ஃப்ரீக்குவன்சி அப்ளேஷன்னு சொல்லுவோம், அதாவது இதய மின் இயங்கியல் ஆய்வு மற்றும் அதற்குரிய சிகிச்சை, இதை நம்ம சில நேரம் பரிந்துரைப்போம், அதை நம்ம செய்வோம். அது இந்த எக்ஸ்ட்ரா நரம்பியல் பகுதிகளை நம்ம சின்ன கரண்ட் மூலமாக வச்சு இந்த எக்ஸ்ட்ரா நரம்பியல் பகுதிகளை செயலிழக்க செஞ்சிருவோம்.
0: ஓகே டாக்டர், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போட்டுடலாம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: உங்களின் எதிர்காலம்

0: மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
4: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
3: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். நேரம் 3:45. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இதய துடிப்பு கோளாறுகள் மற்றும் பேஸ்மேக்கர் குறித்த நமது கேள்விகளுக்கு பதிலளித்து வராங்க. புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இதயவியல் துறை மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் பி ஸ்ரீதர் அவர்கள். டாக்டர், என்னுடைய ஒரு கேள்வி இருக்கு, நடுவில் காலத்தில் கேட்க முடியல. இப்போ வந்து பேஸ்மேக்கர் பிடிச்சிட்ட பிறகு ஒருத்தவங்க சாதாரணமான வாழ்க்கை வாழ முடியுமா?
2: இது தேவையில்லற பயம். பேஸ்மேக்கர் அப்படிங்கிறது ஒரு 35 கிராம் இருக்கக்கூடிய எடை இருக்கக்கூடிய ஒரு சிறிய சாதனம் உடம்புல இருக்கிறது. அதனால் ஒன்றும் பேஷண்ட்ஸுக்கு எப்படி நம்ம இப்போ கையில் அடிப்பட்ட ஆப்ரேஷன் பண்ண ஒரு பிளேட் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி தான் அதை எடுத்துக்கணுமே தவிர அது ஏதோ தனக்கு ஒரு ஊனமாக கண்டிப்பாக கருத வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா கருவி உடம்புக்குள்ளே இருக்குது. நம்மளுடைய நார்மல் லைஃப்பை வந்து நடத்துறதுக்காக ஒரு சேஃப்டியாக நமக்கு எதுவும் இதய துடிப்பு குறைபாடு ஏற்பட்டு அதனால் உயிரிழப்பு ஏற்படக்கூடாது, அதனால் கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக கொடுக்கறது தான். நார்மலாக யூஸ் பண்ணலாம். என்ன சொல்லுவோம், சில பிரத்யேகம் என்ன சொல்லுவோம்னா, டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட போக வேண்டாம். எந்த சைடில் பேஸ் மேக்கர் வச்சுருக்காங்களோ அந்த சைடில் வந்து நம்ம செல்ஃபோனை உபயோகிக்க வேண்டாம். அதாவது எந்த சை ரெண்டு மூணாவது இந்த ஹை டென்ஷன் லைன், அதெல்லாம் முக்கால்வாசி யாரும் போக மாட்டோம் கிட்ட. இந்த ரயில்வேக்கு இல்லை ஹை டென்ஷன் லைன் பெருசாக ரன் ஆகிற இடத்துலலாம் போனால் பேட்டரியோட லைஃப் கொஞ்சம் குறையலாம். அதுவும் பேஸ் மேக்கரோட ஃபங்க்ஷன்லாம் ஒன்றும் பண்ணிடாது, பேட்டரியோட லைஃபை கொஞ்சம் குறைச்சலாம்.
1: டாக்டர், நேரில் வந்து பேசலாம். வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு நினைக்கிறேன். டாக்டர், இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போ இந்த பேஸ்மேக்கர் பொருத்தப்பட்ட ஒருத்தவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணலாமா?
2: பண்ணலாமா. நாங்கள் வந்து பேஸ்மேக்கர் பொருத்தினதுக்கப்புறம் முதல் 2 வாரத்துக்கு நம்ம அந்த எந்த சைடு பொருத்துறோமோ அந்த சைடு தோள்பட்டையை கொஞ்சம் அதிகமாக உபயோகிக்காதீங்கன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்போம்.
1: டாக்டர், நேசிட்டாங்க. ஆ, ஓகே. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் மேம், யாருங்க பேசுறீங்க?
3: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுகிறேன் சார்.
1: உங்களுடைய கேள்விகளை கேளுங்க.
3: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்மா.
3: சார், ஹார்ட் வீக்னா என்ன சார்? அப்படி வீக்கா இருந்தா என்ன மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க சார்.
2: சரி, ஹார்ட் அதாவது இதய வீக்னஸ்.
3: நான் இன்னொரு கேள்வி கேட்டறேன், அப்புறமா ரேடியோல கேட்கிறேன் சார்.
2: சொல்லுங்க.
1: கேளுங்க மேடம்.
3: ECG-ல நார்மலா இருந்தா ஹார்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லீங்களா?
2: சரி, ஸோ 2 கேள்வி கேட்டிருக்காங்க. முதல்ல 2வது கேள்விக்கு சொல்லிடுறேன். ECG நார்மலாக இருந்தால் ஹார்ட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கிடையாதுமா. ECG இதயத்துடைய ஒரு விஷயம், அதாவது இதயத்துடைய சில விஷயங்கள் நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அது நார்மலாக இருந்தால் எல்லாம் நார்மலாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அதில் இதய துடிப்புடைய மாற்றங்கள் சீராக இருக்கா இல்லை மாறி மாறி துடிக்குதா, அதே மாதிரி கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா நார்மலாக இருக்கா, அதே மாதிரி இதயத்தில் சில டைம் ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டால் அதை நான் காரணமான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா, இப்படி பல விஷயங்களை நம்ம ECG-லேயும் தெரிஞ்சுக்கலாம். ECG ஒரு முக்கியமான பரிசோதனை, அதை நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது மட்டுமே ஒருத்தரோட இதயம் நார்மலாக இருக்குங்கிறதுக்கு போதுமானது கிடையாது. இது ஃபஸ்ட் விஷயம். 2வது, இதயம் வீக்காக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க சொல்கிறதோட அர்த்தம் என்னென்னா இதயத்துடைய பம்பிங் கெப்பாசிட்டி. சராசரியாக நம்ம எல்லாருக்கும் இதயம் வந்து ஒரு பர்சன்டேஜ்ல நாங்கள் சொல்லுவோம், அதாவது அது எக்கோ பரிசோதனை, அந்த பரிசோதனை மூலமாக நம்ம கண்டுபிடிச்சு சொல்றது இதயத்துடைய பம்பிங் கெப்பாசிட்டி நார்மலாக இருக்கு.

0: கம்மியாக இருக்கா இல்லை மிகவும் ரொம்ப கம்மியாக இருக்கா, சில பேருக்கு அதிகமாக கூட இருக்கலாம். அந்த பம்பிங் கெப்பாசிட்டி கோளாறு வந்து இதய தசை கோளாறு, இதய தசையில் ஏற்படக்கூடிய வலுவிழப்பு. இதய தசுவோட தசையில் வலுவிழப்பு ஏற்படக்கூடிய காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். பிரத்யேக காரணம், முக்கியமான காரணம் என்னென்னா ஹார்ட் அட்டாக், அதாவது இதயத்தில் ஒரு பர்டிகுலர் பகுதிக்கு ரத்த சப்ளை கட்டாகிற காரணத்தினால அந்த பகுதி வலுவிழந்து மொத்த இதயமும் வந்து அதன் காரணமாக தன்னுடைய செயல்பாடு குறைஞ்சி போகிறது, அதுதான் ஹார்ட் வீக்னஸ். ஆனால் சில பேருக்கு அட்டாக் ஏற்படாமல் சின்ன வயசில் காரணம் வேறு சில காரணங்களால், ஒரு சின்ன ஈவன் வைரல் இன்ஃபெக்ஷன், இப்போ கோவிட் காலத்தில் கூட நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி கொரோனா வைரஸோ இல்லை வேறு எது சில வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால கூட இதய செயல்பாடு தசை செயல்பாடு கம்மியாகிடலாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்ஜியோ பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும், அடைப்பு எதுவுமே இருக்காது, அதனால் ஏற்படலாம். இதயத்தில் இருக்க நரம்பியல் கோளாறு, லெஃப்ட் மண்டல் பிரான்ச் பிளாக்னு சொல்லுவோம், இதய நரம்பு இடது சைடு போகிற இதய நரம்பு வீக்காகிற காரணத்தால் ஹார்ட்டுடைய தசை இதய தசை கம்மியாயிரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம பிரத்யேக பேஸ்மேக்கர் பொருத்துவோம். சாதாரண பேஸ்மேக்கர் இல்லாமல் இந்த பேஸ்மேக்கருக்கு பேர் சிஆர்டின்னு சொல்லுவோம், கார்டியக் ரீசின்க்ரனைசேஷன் தெரப்பி. அதாவது இருதயத்தில் இருக்கக்கூடிய மூன்று அறைகளும் ஒருமித்து கரெக்டாக துடிக்கிற மாதிரியான பேஸ் மேக்கர் இது. நம்ம பிரத்யேகமாக இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடியது. இது இல்லாமல் மற்ற வேறு சில அரிதான காரணங்களும் காரணத்தினால், அதாவது மரபணு ரீதியால் இல்லை வேறு அரிதான காரணத்தினாலும் ஹார்ட் இதயத்துடைய பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கலாம். அதுக்கு பிரத்யேக பரிசோதனைகள் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ எக்கோ பரிசோதனையும் இதயத்துடைய டெஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம்னு வேணால் எடுத்துக்கலாம். இசிஜி எக்கோ ரெண்டும் பண்ணி பார்க்கறது நல்லது.
1: ஓகே மேடம், அழைப்புக்கு நன்றி மேடம்.
2: ஆ சரிங்க சார், தேங்க்யூ சார்.
1: ஓகே டாக்டர், கொஞ்சம் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டதெல்லாம் திரும்ப பேசலாம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ், நமது வளர்ச்சி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். நேரம் 3:52. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இதய துடிப்பு கோளாறுகள் மற்றும் பேஸ்மேக்கர் குறித்த நமது கேள்விகளுக்கு பதிலளிச்சுட்டு வராங்க. புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இதயவியல் துறை மூத்த மருத்துவ ஆலோசகர் டாக்டர் பி ஸ்ரீதர் அவர்கள், டாக்டர் இப்போ நிகழ்ச்சியுடைய நேரத்தை வந்துட்டோம். ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ இருக்கிற காலத்தில் இதய நோய்கள் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு மக்கள் இடத்துல எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
6: இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதய நோயோட விழிப்புணர்வு எவ்வளவோ முன்னே கம்பேர் பண்ணும்போது நல்லாவே அதிகமாகிடுச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ஒன்று, மக்களுக்கு இப்போ செல்ஃபோன் பயன்பாடு மூலமாக எளிதாக வந்து இன்ஃபர்மேஷன், அதாவது எல்லா செய்திகளும் சீக்கிரம் போய் சேர்ந்துருது. ஸோ அதன் காரணமாக மக்களுக்கு ஓரளவுக்கு விழிப்புணர்வு நல்ல முன்பை காட்டிலும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு தெரியுது. ஆனால் என்னென்னா, ஒரு சின்ன சமயம் ஒரு சில சமயங்களில் வந்து கொஞ்சம் அசட்டையாக எடுத்துக்கிறதும் உண்டு. அதாவது நமக்கு ஏற்பட்ட அறிகுறி இதய சம்மந்தமான அறிகுறி தானா, இல்லை அது சாதாரண கேஸ்ட் பிரச்சனை தானா, இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டு ரொம்ப அசட்டையாக எடுத்துக்கிறது இருக்குது. ஆனால் முன்னே காட்டிலும் இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஒன்று, விஷுவல் மீடியா இந்த மாதிரி ரேடியோ, அந்த மாதிரி டிவி, இது

0: மூலமாக நல்ல பரப்பப்பட்ட விழிப்புணர்வு. அது மட்டும் இல்லாமல் இப்போ செல்ஃபோன் அதில் ஒரு முக்கியமான பங்காற்றுது. என்ன எல்லாத்தோடய இன்ஃபர்மேஷனும் மக்களுக்கு எளிதாக போய் சேர்ந்துருது. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான மிஸ்இன்ஃபர்மேஷன், தவறான செய்திகளும் சில சமயங்களில் இந்த வாட்ஸ்அப் குழுக்களில் சுத்துறதை நாங்கள் பார்க்குறோம். அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுடைய அருகில் உள்ள மருத்துவர்கிட்ட ஒரு தடவை அவங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கிறது நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போ அடுத்த ஒரு கடைசி கேள்வி இதுதான். இப்போ இதய நோய்களை தடுப்பதற்கு அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க.
0: அரசாங்க நடவடிக்கைகள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மக்களுக்கு இந்த இதய நோய்கள் காரணமான முக்கியமான விஷயங்கள் சொல்லக்கூடிய சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இது எல்லாத்தையும் பிரத்யேகமாக குறைக்கிறதுக்காக NCD நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம்னு சொல்லி அரசாங்க சார்பாக எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கட்டும், இல்லை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லை அந்த தாலுகா ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இதில் இதுக்கு பிரத்யேக பிரிவு உண்டாக்கப்பட்டு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாரையும் சரியான முறையில் தனியாக கார்டு போட்டு பார்த்துக்கக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது, இதய சம்பந்தமான விஷயம், பர்டிகுலராக நீங்கள் ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட் புகுத்துனாவோ, இல்லை ஈவன் பைபாஸ் சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணுமோ, ஏன் பேஸ் மேக்கர் பண்ணணுனாவோ, இல்லை இதய மின் இயங்கியல் ஆய்வு இது எது பண்ணணுனாலோ, இபி ஸ்டடி பண்ணணுனாலோ அதிகப்படியான பொருட்செலவு மக்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்ற காரணத்தினால காப்பீட்டு திட்டங்கள் மூலமாக அரசாங்கம் இதில் கூடிய எல்லா சிகிச்சையும் மேலை நாடுகளில் என்ன கிடைக்கிதோ அது நம்ம நாட்டிலே கிடைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக செஞ்சு வச்சுருக்காங்க. பர்டிகுலராக பிரதம மந்திரியோடைய ஜன் ஔஷதி யோஜனா, பிஎம்ஜேன்னு சொல்லக்கூடிய திட்டம் புதுச்சேரியில் இருக்குது. அதில் உள்ள நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய ரெண்டு சேம்பருக்குரிய பேஸ் மேக்கர், CRT, ICD, ஈவன் நம்மளுடைய ஆஞ்சியோபிளாஸ்டி அனைத்தையும் வந்து பொருட்செலவு இல்லாமல் மக்கள் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் இருக்க தமிழக பகுதியாக இருக்கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் முதலமைச்சரோட காப்பீட்டு திட்டத்தில் இதெல்லாம் பண்ண முடியுது. அந்தந்த மாநிலத்துடைய காப்பீட்டு திட்டங்கள் மூலமாக இதை பண்ணிக்கக்கூடிய வசதியை அரசாங்கம், மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கமும் நல்ல முறையில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் அதை முழுசாக பயன்படுத்தி ரொம்ப முக்கியமான இதயத்தில் ரொம்ப முக்கியமான டைம், அதாவது எளித எப்போ இதய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் மருத்துவர் அணுகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இதயத்துடைய டேமேஜ், அதாவது இதயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பை குறைக்க முடியும். லேட்டாக வந்து நம்ம எந்த அதிக தரமான சிகிச்சை கொடுத்தாலும், எவ்வளோ பெரிய காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அதில் நம்ம இதயத்துடைய ஃபங்க்ஷன், அதோடைய செயல்பாடை திரும்ப மீட்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ முதல் விஷயம் தடுக்கிறது நல்லது, அதாவது சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், உடல் பருமன், அது மட்டும் இல்லாமல் புகைப்பிடித்தலை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, நல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், அதாவது ஒரு நிலையான அமைதியான வாழ்க்கை முறை, இதை ஃபாலோ பண்ணுறது முதல் விஷயம். ரெண்டாவது, அறிகுறிகள் சந்தேகம் ஏற்பட்டால் அசட்டையாக எடுத்துக்காமல் அடுகில் உள்ள மருத்துவரை பார்த்து அதற்குரிய பரிசோதனை பண்ணி அரசாங்கத்துடைய முழு உதவி எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லா சிகிச்சை எடுத்தீங்கன்னா சீக்கிரம் குணமாயிடலாம்.
1: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட நிறுத்தம் வந்துட்டோம். இன்னைக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் நிதானமாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. ஸோ நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி டாக்டர்.
0: வாய்ப்பு கொடுத்த அனைத்து வானொலிக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி சார்.

வணக்கம் மக்களே, நேரம் 5:10 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆஜே பீச்சுக்கு போயிட்டு பக்காவா ஃபன் பண்ணுவாங்க. அந்த வகையில் எனக்கு எந்த ஆஜே எந்த பீச்சுக்கு போயிருக்குன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு படம் வந்துருக்கு, கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நேரம் 5:24. இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோக்காக நம்ம ஆர்ஜே அந்துவான் ஏதோ ஒரு பீச்சுக்கு போயிருக்காரு. என்ன பீச்சுன்னு சொல்ல மாட்டேன், அது சஸ்பென்ஸ், அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு அவர்கிட்ட பேசலாம். வணக்கம்
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஒரு மதிய வணக்கத்தோட. இந்த சூரியன் மறைய போற இந்த பகுதியில நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பாண்டி மெரினா அப்படின்ற பீச்ல தாங்க இருந்துட்டு இருக்கேன். பாண்டி மெரினா அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு ஜாலியான இடம். யூஸ்வலா பாண்டி பீச் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, அதுவும் பாண்டி மெரினா சொல்லவே வேணாம். சோ அங்க அப்படின்னா இன்னைக்கு ரெண்டு பேர் ரொம்ப நேரமா பாண்டி மெரினாலே விட்டு விட்டு பாத்துட்டு இருந்தாங்க. அவங்களை பிடிச்சி வாங்க பேசிடலாங்களா அப்படின்னு சொல்லி நானும் அவங்களும் பேசுறேன் அப்படின்ட்டாங்க.
2: வணக்கம்
1: வரும்
2: எந்த பீச் ரொம்ப பிடிக்கும்
1: ரொம்ப சூப்பர்
2: உங்களை பார்த்தா கூட தெரியல.
1: அதை தாண்டி உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி பீச்ல என்ன நல்லா ரொம்ப பிடிக்கும்?
2: அங்க ஒரு மெரினால ஒரு டர்ஃப் இருக்கு, அங்க புக் பண்ணி ஆடணும்.
1: விளையாடுறதுல பிளேயரா வந்து விளையாடுவோம் நீங்க ஏதாவது பிளே பண்ணுவீங்களா? என்ன கேம்
2: விளையாடுறீங்க?
1: கிரிக்கெட். நீங்க என்ன கேம்
2: விளையாடுறீங்க?
1: ரெண்டு பேரும் கிரிக்கெட் தான். கிரிக்கெட் தாண்டி வேற ஏதாவது கேம்னா? அப்புறம்
2: வாலிபால்.
1: அப்புறம்
2: நிறைய கேம்ஸ்
1: போவீங்களா?

0: அந்த விடுகதைக்கு நீங்க தப்பா பதில் சொல்றீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து ஒரு கேம் வந்து கொடுத்தேன். அந்த கேம் விளையாடணும் ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் விடுகதை என்ன அப்படின்னா நான் என்ன கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சு இருக்கேன். உங்க பார்த்தா நீங்க பதில் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சரி, உட்காரவே முடியாத தரை எடுத்து பார்ப்போம். ஒரு ஊர்ல ஒரு ராணி இருந்தாங்களா ஓகேங்களா? அவங்க காத்தடிச்சாலே பறப்பாங்களா? ஏன் தெரியலையா? தெரியலையா சரி ஓகே. இது ஏன் அது விடுகிறது நான் லாஸ்டா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கேம் விளையாட போறோம் ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கேம் தான். எந்த கேம் அப்படின்னா நீங்க ஒன் சொல்லணும், டூ சொல்லணும், நீங்க த்ரீ சொல்லணும், நீங்க ஃபோர் சொல்லணும். ஆனா ஃபைவ் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஃபைவ் வந்து பஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா? அது மாதிரி தக்கு தக்குன்னு சொல்லணும். ஸ்டார் வந்து அவுட் ஆகாம இருக்கவங்க ஒரு ஃபிஃப்டின் ப்ரைஸ் ஓகேவா? இங்கே ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் பஸ் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் பஸ் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் பஸ் டென்
0: இன்னொரு பெனாலிட்டி ஏதாவது கொடுக்கலாம் ஓகேங்களா? என்ன அப்படின்னா ஒன் டப்பா இஸ் டப்பா, டூ டப்பா இஸ் டப்பா டப்பா, த்ரீ டப்பா இஸ் டப்பா டப்பா டப்பா. அது மாதிரி ஒன் சொல்லும்போது ஒன்று சொல்லணும், ரெண்டு சொல்லும்போது ரெண்டு சொல்லணும், மூணு சொல்லும்போது மூணு மூணு மூணு சொல்லணும், நாலு சொல்லும்போது நாலு நாலு சொல்லணும். யார் ரெண்டு பேர்ல யார் விளையாடுறீங்க? அவங்க
1: விளையாடுறாரா?
0: தொடர்ந்து பேசுவோம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நேரம் 5:18:23 ஆயிடுச்சு. இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோக்காக நம்ம ஆஜே அந்துவான் பாண்டி மேனர் வந்து பக்கவா பேசிட்டு பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. நான் இந்த பாண்டி கேரியால போறேன். சொந்தமா நம்ம ப்ரோகிராம்ல பேச அடுத்ததா ஒரு குட்டி பாப்பா நினைஞ்சிருக்காங்க. யார் என்ன வந்து காம்பு? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: வான்ஜலின்.
1: வான்ஜலின், என்ன படிக்கிறீங்க? 7th அதுல எந்த பீச் ரொம்ப பிடிக்கும்? ஏன் மெரினா பீச் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? நிறைய விளையாடு. நீங்க என்னென்னலாம் விளையாடுவீங்க வந்தீங்கன்னா? ராட்டம் விளையாடுவீங்க,
2: அப்புறம்
1: கார் விளையாடுவீங்க. இப்ப என்னென்னலாம் விளையாடுங்க? எங்க உங்க மம்மி தான் நடிக்கிறாங்க அப்படின்னு மட்டும் பேச ஆரம்பமா வந்துட்டீங்களா? சரி, ஓகே. என்னென்னலாம் சாப்பிடுவீங்க பாண்டி மெரினாக்கு
2: வந்தீங்கன்னா?
1: சரி, உங்களுக்கு இப்ப பாண்டியில நிறைய பீச் தான் நீங்க டேடி கூட்டு போயிருக்காருல, ராக் பீச் கூட்டு போயிருக்காரா? ராஜீவ்ரா பீச் சொல்லாங்கல்ல, அந்த பீச் பிடிக்குமா? பாண்டி மெரினா பீச் பிடிக்குமா? ஏன் மெரினா பீச் ரொம்ப பிடிக்கும்? இங்க வந்தாதான் சாப்பிடுறது நிறைய வாங்கி தருவாங்களா? விளையாடுறதுனால பிடிக்குமா? ஓகே ஓகே, சரி. அப்படி என்ன நல்லா விளையாடுவீங்க? ஓகே, அப்புறம்?

0: அதெல்லாம் அப்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இப்பெல்லாம் அதெல்லாம் எதுவும் இல்ல, மண்ட விளையாடுறது மட்டும்தான். ஓகே ஓகே, சூப்பரா பேசுங்க, நல்லா படிங்க. ஓகேவா, நீங்களும் ரெயின்போ புதுவை நூற்றி எட்டு.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ தஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நேரம் 5:24 நிமிடம் 5 ஆயிட்டிருக்கு. மக்களே, இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோக்கு நம்ம ஆர்ஜே அந்துவான் பாண்டி மீர் வந்து பக்கவா பேசிட்டு இருக்காரு. இப்ப என்ன பேச கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. ஆமாங்க, நான் இங்க பாண்டி மீர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சோ அந்த வகையில அடுத்ததா ஒருத்தவங்க நம்ம கொஞ்சம் பேச ரெடியாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உங்ககிட்ட பேச வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம். என் பேர் வந்து ராஷ்மிகா.
1: ராஷ்மிகா பேரு வித்தியாசமா இருக்கு. இந்த நேரத்துல பீச்சுக்கு வர காரணம் என்ன?
2: ஸ்கூல் விட்டுதான்
1: வந்தோம். என்ன பண்றீங்க?
2: நான் டீச்சரா இருக்கேன்.
1: டீச்சரா இருக்கீங்க? என்ன டீச்சரா இருக்கீங்க?
2: தமிழ் டீச்சர்.
1: பயங்கரம் தமிழ் டீச்சர். எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல எப்படி போச்சு?
2: அந்த அளவுக்குலாம் போல
1: போச்சு. போன போச்சு. உங்க பொண்ண வந்து பீச்சுக்கு இந்த நேரத்துல கூட்டு வந்து காரணம் என்ன?
2: எனக்கு ஸ்கூல்
1: இன்னைக்கு கிளம்பும் போது எப்படி ஃபீல் ஆகுது?
2: ரொம்ப போர் அடிச்சுது.
1: நிறைய சரி, இப்ப வந்து பாண்டி பீச் வந்தாலே இந்த ஃபுட்டை நான் விரும்பி சாப்பிடுவேனா அப்படின்னா எந்த ஃபுட்டு சாப்பிடுவோம்?
2: நான் பானிபூரி சாப்பிடுவேன். கூட ஒரு பாதாம் பால் குடிப்பேன்.
1: கூட பானிபூரி ஒரு பாதாம்
2: பால்.
1: காம்பினேஷனே பயங்கர காம்பினேஷன். பாதாம் பால் பானி.
2: எல்லாம் ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவாங்க. வெயிலுக்கு இதுதான் நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்கும் ஐஸ்கிரீம். ஆனா நான் கொஞ்சம் டிஃபரெண்டா
1: சாப்பிடுவேன். நம்ம எப்பயுமே டிஃபரெண்ட்.
2: ஆமா,
1: டிஃபரெண்டா தான் எல்லாத்தையும் சாப்பிடுவோம். சரி ஓகே, இதை தாண்டி சரி ஓகே, இப்ப கம்பேர் பண்ணுவோமே. ராக் பீச் இருக்கு, மெரினா பீச் இருக்கு. மெரினா பீச்கோ ராம் பீச்கோ என்ன வித்தியாசத்தை நீங்க பாக்குறீங்க?
2: ரெண்டும் ஒரே பீச் தான்.
1: பேருதான்
2: பீச் தான்
1: பேருதான் வேற இருக்கா? ஆனா அங்க காந்தி தாத்தா பேரு. அது அது ஒரு வித்தியாசம்.
2: அது ஒரு தனி ஸ்பெஷல்.
1: பகல்ல
2: போனா கொஞ்சம் வெயிலா இருக்கும். அந்த அளவுக்கு உட்கார மாதிரி இருக்காது. இப்ப இங்க மெரினானா பரவாயில்ல, உட்காரலாம்.
1: சரி ஓகே, நான் வந்து அலையோடு விளையாடு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பண்றேன். இந்த நிகழ்ச்சியில என்னன்னா அப்படின்னா நான் சிம்பிளா ஏதாவது ஒரு கேள்வி கேட்பேன். அது நீங்க தப்பா பதில் சொல்றீங்கன்னா நான் வந்து ஒரு பெனால்டி மாதிரி ஏதாவது கொடுப்பேன். ஓகேங்களா? ரெடியா? ஆஹ், விளையாடலாமா அந்த கேள்வி? சரி, இப்ப நான் வந்து ஒரு விடுகதை
2: கேட்கிறேன்.
1: ஒரு ஊர்ல ஒரு ராணி வந்தாங்க. அவங்க காத்து அடிச்சாலே பறந்துடுவாங்களா? ஏன்
2: ராணி காத்து அடிச்சா பறந்துடுவாங்களா?
1: கொஞ்சம் பண்ணாத ஒரு விடுகது பாரு. பண்ணாத விடுகது
2: அச்சானியா?
1: அத்தானி கூட எப்படி பறக்கும்? அடிச்சு அத்தானி ஒரே
2: இடத்துல
1: இந்த கேம் ஒரு கேம் தோத்துட்டீங்களா? ஒரு கேம் விளையாடுறீங்களா? என்ன கேம் அப்படின்னா ஒரு டப்பா டப்படப்பா, டூ டப்பா டப்படப்படப்பா, த்ரீ டப்பா டப்படப்பா இதெல்லாம் விளையாடிட்டு ரெடியா இருக்கீங்க உங்களுக்கு
2: விளையாடுறதுக்கு?
1: என்ன தெரியல, நான் சொல்ற எல்லாத்துக்கும் என்ன
2: பண்ணுறேன்
1: மாட்டீங்க. உங்க பேர் என்ன?
2: உங்க பேர் என்ன?
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் அன்சுவான்.
2: என் பேர் அன்சுவான்.
1: உங்க பேர் அன்சுவான். உங்க பேர் அன்சுவான் சொன்னீங்க.
2: உங்க பேர் அன்சுவான். ராஷ்மிகா சொன்னீங்க.
1: கிரீன்.
2: கிரீன்.
1: ப்ளூ.
2: ப்ளூ.
1: எல்லோ.
2: எல்லோ.
1: கிரீன்.
2: கிரீன்.
1: ப்ளூ.
2: ப்ளூ.
1: எல்லோ. ப்ளூ.
2: ப்ளூ.
1: கிரீன்.
2: கிரீன்.
1: கலர் ஆஃப் கிராஸ் என்ன மேடம்?
2: கலர் ஆஃப் கிராஸ் என்ன மேடம்?
1: பரவாயில்ல, இந்த கேம் நீங்க வந்து பயங்கரமா விளையாடிங்க. உங்க பேர் சொல்லுங்க.

0: எப்பயுமே அப்படிதான் எப்படி மெயின்டைன் பண்றீங்க வீட்டுல ஜாலியா? ஆனா ஜாலியாவும் இருக்கணும் ஒரு டைம் ஒரு இதுல, அதனாலதான் பீச் திருந்தோம். ஓகே
1: தேங்க்யூ
0: மேம், கேட்ட உடனே நீங்களும் தொடர்ந்து நிலங்கள் ரெயின்போ புதுவாய் நோட்ஸ் வேற என்ன சொல்லி கேட்டு உடனே.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: கணாயிரு எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்.
3: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நேரம் 5:34 ஆயிடுச்சு மக்களே. இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோக்காக நம்ம ஆஜே அந்துவான் பாண்டி மேலான் வந்து செமையா ஃபன் பண்ணிருக்காரு. பேசலாம்.
4: வெல்கம் பேக் டு த ஷோ அலையோடு விளையாடு. நான் இன்னைக்கு பாண்டி மேலான் வந்து ஆர்ஜே சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கேன். அந்த வகையில அடுத்தது ஒருத்தவங்க ரொம்ப நேரமாவே தனியாவே நின்றுட்டு இருந்தாங்க. ஏன் நின்றுட்டு இருக்காங்க?

0: சோகமா இருந்தாங்களா, கடைசியில அவங்க சோகமா இல்ல, ஜாலியா தான் இருந்தாங்க. நான் தான் உங்களை தப்பா கேள்வி பண்றேன். அவங்கள்ட்ட பேசுறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: என்
1: பேர் அசீரா.
0: அசீரா மேம், எங்க இருந்து?
1: நிறைய வேடிக்கை பாக்குறோம்ல, அதுல கொஞ்சம்
0: உங்களுக்கு
1: நண்டுல அது குடுகுடுன்னு ஓடி போய் புடிச்சிட்டு திரும்ப ஓடி வருவோம். அது மண்ணுல போயிட்டு வந்துப்போம், அது நல்லா இருக்கும். இப்ப அதெல்லாம் பிடிக்க முடியல,
0: அதெல்லாம் மிஸ் பண்றோம். ஜாலியா வந்தோம்பா, ஃபேமிலியோட வந்தோமா, ஜாலியா சாப்பிட்டோமா. எப்ப வந்தாலும் இத சாப்பிடுவோம்பா.
1: பானிபூரி
0: ஐஸ்கிரீம்
1: சாப்பிடாம
0: பானிபூரி இந்த டைம் சன்செட் ஆகுது, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு பாடல் பாடலாம், ஒரு பாடல் எங்களுக்கு தந்தி ஒரு பாடல் ஓடாது.
1: கவிதை
0: பேசுதே பாடுறது மாதிரிதான் இருக்கு, அதனால எங்களுக்காக ஒரு ரெண்டு லைன் பாடணும்.
1: என்னை பாட சொன்ன, என்ன பாட
0: சொன்னே பாடிட்டேன்.
1: பாருங்க
0: விடுகதை சொல்ல உங்களுக்கு ஒரு பெனால்டி ஒரு கேம். என்ன கேம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கேம் தான். நீங்களே சொல்லுங்க என்ன கேம் விளையாடுறாங்க. ரிபீட் மீ ஆஃப்டர் விளையாடலாமா? ஏன்னா நீங்க பாட்டுதான் உங்களுக்கு பெனால்டி ஏன் மனசு இருந்துச்சு. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு ரிபீட் மீ ஆஃப்டர் அப்படின்னு ஒரு கேம் விளையாடுவோம். ஓகே, ரெடியா கேம் விளையாடலாமா?
1: என் பேர்
0: அன்பு.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நேரம் 5:50 27 ஆயிடுச்சு மக்களே. இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோக்கு நம்ம ஆர்ஜி அந்துவான் பாண்டி மிரந்து வேற லெவல பண்ணிட்டு இருக்க பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. ஆர்ஜி சொன்ன மாதிரி தாங்க நான் பாண்டி மெரினால இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். சோ அந்தவங்க நம்ம கூட பேச அடுத்ததா ஒரு மூணு பேர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: பேசுங்க.
2: என் பேர் கிஷோர். என் பேர் தினேஷ். ராம்.
1: ராம். மூணு பேரும் சேர்ந்தா இந்த நேரத்துல பீச்
2: போட்டு அதனால பீச் வேணும் காட்டுறோம்.
1: காத்துல வாங்கிட்டீங்களா? ஹலோ காய், எப்பயுமே ஜாலியா பண்ணா இருக்கீங்களா? சரி, ஃபுட்பால் நீங்க ஃபுட்பால் பிளேயர்.
2: ஆமா ஆமா.
1: அப்படியா? எத்தனை போய் இது மாதிரி நிறைய காலேஜ் வந்து மட்டும் விளையாடிட்டீங்களா? காத்து வாங்கிட்டீங்களா? பீச்சஸ் இருக்குல்ல, உங்களுக்கு
2: என்னென்ன
3: பீச்
2: பிடிக்கும்? நடக்கிறது இடம் இருக்கும், நிறைய காத்து அடிக்கும், நிறைய கடலா இருக்கும், ஈபி டவர் வேற இருக்கு, ஜாலியா இருக்கும்.
1: சரி, இப்ப யூஸ்வலாவே பாண்டிக்கு வந்தீங்க, பீச் வந்தீங்கன்னா என்ன சாப்பிடுங்க?
3: பானிபூரி.
1: நீங்க?
2: ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. ஐஸ் க்ரீம்.
1: எல்லாரும் மூணு பேர் யாரும் வாங்கி கொடுப்பீங்க? நிறைய கிஷோர் தானா? ஹாய் கைஸ் தான் வாங்கி கொடுப்பாரா? ஹாய் கைஸ். இதுவே நீ ஜாலியா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸாலே ஜாலி தான், எதுவுமே ஒத்துமையாவே இருக்குங்களா மூணு பேரும்? சரி ஓகே, இதை தாண்டி ஓகே பாண்டி மெரினா ராக் பீச் சொன்னீங்களா? எனக்கு பீச் வந்தாலே இந்த விஷயம் டக்கு ஞாபகம் தான். உங்களுக்கு எந்த விஷயம் ஞாபகம் வரும்?
2: காந்தி தாத்தா சிலை.
1: காந்தி தாத்தா சிலை உங்களுக்கு? ஆமா, ரெண்டு பேரும் ராக் பீச். உங்களுக்கு ஒரு ஊர்ல ஒரு ராணி இருந்தாங்களா, அவங்க காத்தடிச்சாலே பறந்துடுவாங்களா? ஜாலியா என்ன கேட்ட சொல்லுங்க. அலையோடு விளையாடு.
4: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है।
5: पिछले 6 वर्षों में पीएम स्वनिधि योजना के तहत 75 लाख से ज्यादा स्ट्रीट वेंडर्स को 17,800 करोड़ रुपए से अधिक के लोन दिए गए हैं। साथ ही ब्याज सब्सिडी और डिजिटल लेन देन पर कैशबैक के रूप में लगभग 800 करोड़ रुपए की सहायता भी प्रदान की गई है। आज देश भर के स्ट्रीट वेंडर्स, जिनमें करीब 46%

0: महिलाएं हैं अपने व्यापार को नई ऊंचाइयों तक ले जा रहे हैं। पीएम स्वनिधि के 6 साल, उत्साह, सम्मान, स्वाभिमान।
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம் டி கம்பிகள் கால் 100 ஆண்டின் அடையாளம்.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
2: நேரம் 6 மணி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: மறுபடியும் வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நேரம் 6 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஆர்ஜே அந்துவான் பாண்டி மேல தான் பேசிட்டு இருக்காரு. நிறைவா என்ன கருத்து சொல்றாரு, யார் கிட்ட பேசுறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நிறைவா நான் இந்த கருத்து சொல்ல விரும்பல, அந்த வகையில நம்ம கூட ஒரு நேயர் வந்து இணைந்து இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க.
2: என் பேர் கவிதா.
1: உங்க பேரு?
3: என் பேர் சதீஷ்.
1: சதீஷ். கவிதா, சதீஷ், இந்த நேரத்துல
2: ஜாலியா இருந்தது.
1: ஒரே ஒரே பதட்டமா இருக்கீங்களே, ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்லே பதட்டம் ஆயிட்டீங்களா? சரி ஓகே, ஜாலியா இருக்குங்க. அப்புறம் உங்க மம்மி உங்களை வந்து டீச்சுக்கெல்லாம் போடும். எதுவுமே இருந்தா ஜாலியான மம்மியா நீங்க? இல்ல இல்ல, ஜாலியா
2: ஜாலியான
1: மம்மி தான். தெரியுது, நீங்க பேசும்போதே தெரியுது. ஃபர்ஸ்ட் டே பாண்டிச்சேரி பீச் ஃபர்ஸ்ட் டே அதுவுமா வந்துருக்கீங்க ஸ்கூல் ஓபன் அப்ப.
3: ஜாலியாச்சு
1: நீங்க சொல்லுங்க. தண்ணியில அந்த கடல் எங்க இருக்கு? யோசிங்க யோசிங்க. தண்ணியில அந்த கடல் எந்த கடல்? கடல் எங்க இருக்கு? தண்ணியில அந்த கடல் எங்க இருக்கு? தண்ணியில ஒரு கடல் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இது எங்கேயும் இல்ல, மேப்லதான் இருக்கு. இதுதான் கிடைக்காது. சரி ஓகே, இனிமே இது பிடிக்காது. நீங்க வந்து தோத்ததுனால உங்க பையனுக்கு ஒரு கேம். என்ன கேம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான கேம் தான் நம்பிக்கிறாங்க. 1 டப்பா 2 டப்பா 3 டப்பா 4 டப்பா 5 டப்பா 6 டப்பா 7 டப்பா 8 டப்பா 9 டப்பா 10 டப்பா 11 டப்பா 12 டப்பா 13 டப்பா 14 டப்பா 15 டப்பா 16 டப்பா 17 டப்பா 18 டப்பா 19 டப்பா 20 டப்பா 21 டப்பா 22 டப்பா 23 டப்பா 24 டப்பா 25 டப்பா 26 டப்பா 27 டப்பா 28 டப்பா 29 டப்பா 30 டப்பா 31 டப்பா 32 டப்பா 33 டப்பா 34 டப்பா 35 டப்பா 36 டப்பா 37 டப்பா 38 டப்பா 39 டப்பா 40 டப்பா 41 டப்பா 42 டப்பா 43 டப்பா 44 டப்பா 45 டப்பா 46 டப்பா 47 டப்பா 48 டப்பா
3: ஸ்ட்ரீம் 2.8 உடன்.

0: நேயர்களே, விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகளை கேட்கலாம்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லைன்னா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா, எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி.

0: தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் வெனிசுவேலா நாட்டின் துணை அதிபருடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார். விமான சேவையில் ஸ்திரத்தன்மையை கொண்டுவரவே 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது. புதுச்சேரியில் குபேர் சாலைக்கு மாற்றப்பட்டுள்ள ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் இன்று முதல் நாள் பணிகளை மேற்கொண்டார். தென்மேற்கு பருவமழை வழக்கமான தேதிக்கு 3 நாள் தாமதமாக இன்று கேரளத்தில் தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் வெனிசுவேலா நாட்டின் துணை அதிபர் திருமதி டெல்சி ரோட்ஸ்ரிக்குடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளின் எல்லா அம்சங்களையும் மறு ஆய்வு செய்து வர்த்தகம், முதலீடுகள், எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கான புதிய வாய்ப்புகளையும் ஆராய்ந்ததாக வெளியுறவு அமைச்சகம் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளது. இரு தலைவர்களும் பரஸ்பர அக்கறை உள்ள பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகளிலும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்திக் கொள்வதிலும் தெற்குலக நாடுகளின் நலன்களை முன்னெடுத்து செல்வதிலும் இரு நாடுகளும் மீண்டும் உறுதிப்பாடு வெளியிட்டுள்ளன. முதலாவது உலக யோகா விளையாட்டு சாம்பியன் பட்ட போட்டிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்கியுள்ளன. உலக விளையாட்டு வரைபடத்தில் முக்கிய மைல் கல்லாக திகழும் இம்மாபெரும் விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை மெய்நிகர் முறையில் கலந்து கொண்டு உலகெங்கிலும் இருந்து இப்போட்டிகளில் பங்கேற்கும் யோகா ஆர்வலர்கள் மற்றும் வீரர்களுடன் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் மற்றும் டாமனுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது சாலை, மின்சாரம் மற்றும் தொழில்துறை தொடர்பான பல்வேறு திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார். இத்திட்டங்களின் மொத்த மதிப்பு 18,800 கோடி ரூபாய் ஆகும். குஜராத்தில் பிரதமர் தொடக்கி வைக்கும் திட்டங்களில் சூரத் நகரில் 200 படுக்கைகளுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையும் அடங்கும். நாளை மாலை டாமனில் நமோ விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தையும் நமோ மருத்துவமனை உள்ளிட்ட வசதிகளையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். மேற்காசிய பிரச்சினையால் ஏற்பட்டுள்ள அசாதாரண உலகச் சூழல் தாக்கத்திலிருந்து இந்திய பயணிகளை பாதுகாத்து விமான சேவையில் ஸ்திரத்தன்மையை கொண்டுவரவே 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சக இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் கூறியுள்ளார். மேற்காசிய நிலவரங்கள் குறித்து பல்வேறு அமைச்சகங்கள் இணைந்து இன்று புதுடெல்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் அவர் பேசுகையில், இது மானியம் அல்ல என்றும் விமான எரிபொருள் விலையில் ஏற்றத்தாழ்வுகளை சமன்படுத்துவதற்கான தற்காலிக நடவடிக்கை மட்டுமே என்றும் கூறினார். இந்த முடிவினால் சுற்றுலா, வர்த்தகம், கல்வி, சுகாதாரம், பிராந்திய வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் பயன்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். செய்தியாளர் கூட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: அமைச்சகங்களுக்கு இடையிலான செய்தியாளர் கூட்டத்தில் பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா பேசுகையில், நாட்டில் பெட்ரோல், டீசல், எல்பிஜி மற்றும் இயற்கை எரிவாயு கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாக கூறினார். எந்த ஒரு எல்பிஜி ஏஜென்சியிலும் கையிருப்பு காலியாகவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் மட்டும் வீட்டு உபயோகத்திற்கான 1,43,00,000 எல்பிஜி சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும், 19,000 டன் வர்த்தக எல்பிஜி விற்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சர்மா தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதம் முதல் 800,000 மேற்பட்ட பிஎன்ஜி இணைப்புகளுக்கு எரிவாயு வழங்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் 2,98,000 பிஎன்ஜி இணைப்புகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை அரசு உருவாக்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். மேற்காசியா மற்றும் வளைகுடா நிலவரங்களை அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வளைகுடா நாடுகளுக்கான வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு ஹசிம் மகாஜன் தெரிவித்தார். இந்தியர்கள் ஈரானுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
0: மத்திய அரசு அறிவித்துள்ள 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதியத்தை இந்திய விமான சேவை நிறுவனங்கள் வரவேற்றுள்ளன. மக்களுக்கான போக்குவரத்து இணைப்புகளை வலுப்படுத்துவதில் அரசுக்குள்ள உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையிலான இந்த முற்போக்கு முடிவினால் இந்திய விமான சேவை சூழலுக்கு உரிய ஆதரவு கிடைக்கும் என்று ஏர் இண்டியா நிறுவனம் கூறியுள்ளது. விமான எரிபொருள் விலையை நிலையாக பராமரிப்பதால் பிராந்திய அளவிலான விமான சேவைகளை வலுப்படுத்தவும் இந்திய விமான சேவைத்துறையின் வளர்ச்சியை துரிதப்படுத்தவும் ஏதுவாகும் என்று இண்டிகோ நிறுவனம் கூறியுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் மாநாட்டையொட்டி மேரா யுவ பாரத் இணையதளம் மூலம் அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆன்லைன் வினாடி வினா போட்டியில் 1 வாரத்தில் 390,000 பேர் பங்கேற்றது கின்னஸ் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கான சான்றிதழை மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற விழா ஒன்றில் பெற்றுக்கொண்டார். இந்த சாதனைக்காக மேரா யுவ பாரத் குழுவினரை அவர் பாராட்டினார். மேரா யுவ பாரத் இணையதளம் தொடக்கப்பட்டதிலிருந்து இதுவரை 2,19,00,000 இளைஞர்கள் இதில் பதிவு பெற்றுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார்.

0: பாரத் இலக்கை எட்ட ஏதுவாக இன்னும் அதிக எண்ணிக்கையில் இளைஞர்கள் இந்த முன்முயற்சியில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என அவர் மேலும் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் பாரதி பூங்கா எதிரே N1 ரங்கப்பிள்ளை வீதி என்ற முகவரியில் செயல்பட்டு வந்த ஆளுநர் மாளிகை இன்று முதல் N1 குபேர் சாலை என்ற முகவரிக்கு மாற்றப்பட்டுள்ளது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் புதிய வளாகத்தில் முதல் நாள் பணிகளை தொடக்கி 3 கோப்புகளில் கையெழுத்திட்டார். குடும்ப தலைவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகையை 2500 ரூபாயாக உயர்த்துதல், முதியோர் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு உதவித்தொகை வழங்க நிதி ஒதுக்கீடு, பிப்டிக் நிறுவன பங்குதாரர்களுக்கு பங்குத்தொகை மற்றும்

0: மாதத்தில் முதல் நாள் பணிகளை தொடக்கி 3 கோப்புகளில் கையெழுத்திட்டார். குடும்ப தலைவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகையை 2,500 ரூபாயாக உயர்த்துதல், முதியோர் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு உதவித்தொகை வழங்க நிதி ஒதுக்கீடு, பிப்டிக் நிறுவன பங்குதாரர்களுக்கு பங்குத்தொகை மற்றும் சிறப்பு பங்குத்தொகை வழங்குவதற்கான ஒப்புதல் ஆகியன இதில் அடங்கும். புதுச்சேரி மாநிலத்தில் உதவித்தொகை உயர்த்தப்படுவதால் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள 21 வயது முதல் 55 வயதுக்கு உட்பட்ட 64,450 குடும்ப தலைவிகள் பயன்பெறுகிறார்கள். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து முதல் நாள் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் பன்னீர் தெளித்தும் பூ கொடுத்தும் வரவேற்றனர். பல்வேறு பள்ளிகளில் மாணவர்களை வரவேற்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. உலக பொருளாதாரத்தின் நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் வர்த்தக சந்தைகளில் இந்தியாவின் நிலை மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் வலுவாகவே உள்ளதாக மத்திய தொழில் வர்த்தகத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் உலக வர்த்தகம் பற்றிய ஆராய்ச்சி மாநாட்டின் தொடக்க விழாவில் அவர் உரையாற்றினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் தகவல்கள்.
1: உலக வர்த்தக ஆராய்ச்சி மாநாட்டில் அமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா பேசுகையில், இந்தியா அண்மையில் பல்வேறு நாடுகளுடன் வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் எட்டியுள்ளதை பாராட்டினார். இந்த உடன்பாடுகளால் இந்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உலக சந்தைக்கு உயர ஏதுவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்திய ஏற்றுமதியாளர்கள் தரத்தில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என அமைச்சர் வலியுறுத்தினார். இதை உறுதிப்படுத்தும் வகையில் தேவையான ஆய்வுக்கூடம் மற்றும் இதர வசதிகளை அரசு உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியில் இருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டி, இத்தகைய ஸ்திரத்தன்மை காரணமாகவே அரசு துணிச்சலான முடிவுகளை மேற்கொள்ள இயல்வதாக கூறினார். இந்திய வெளி வர்த்தகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த ஆராய்ச்சி மாநாட்டில் உலக வர்த்தகத்தில் உருவாகும் போக்குகள், அதில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் குறித்து விரிவான முறையில் விவாதிக்கப்படுகிறது.
0: நாட்டில் ஆளுகை தரத்தை மேம்படுத்துவதிலும் அரசின் நலத்திட்ட உதவிகள் திறம்பட்ட முறையில் பயனாளிகளுக்கு சென்று சேர்வதை உறுதிப்படுத்துவதிலும் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்காற்றியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். 12 ஆண்டுகால சீர்திருத்தங்களை கொண்டாடும் வகையில் மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் சார்பில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சீர்திருத்த விழாவில் உரையாற்றிய அவர், தொழில்நுட்பங்கள் மூலமாகவே பல்வேறு அமைச்சகங்கள் பயனாளிகளின் வாழ்வில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதாக கூறினார். வறுமையை முற்றிலுமாக அகற்றி வீடு, குடிநீர், மின்சாரம், உணவு பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு போன்ற முக்கிய வசதிகள் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதே விக்சித் பாரத் 2047 இலக்கின் நோக்கம் என்றும், இந்த இலக்கு நிச்சயமாக எட்டப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தென்மேற்கு பருவமழை வழக்கமான தேதிக்கு 3 நாள் தாமதமாக இன்று கேரளத்தில் தொடங்கியுள்ளது. கேரளத்தில் இன்று 6 மாவட்டங்களுக்கு மிக கனத்த மழை குறித்த ஆரஞ்ச் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி வரை கேரளத்திலும் புதுச்சேரியின் மாஹே பகுதியிலும் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. பருவமழை அடுத்த 2-3 நாட்களில் ஆந்திர மாநிலத்தின் சில பகுதிகள், கர்நாடகத்தின் சில பகுதிகள் மற்றும் தமிழகத்தின் எஞ்சிய பகுதிகளுக்கும் பரவ சாதகமான சூழல் தென்படுவதாக இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. அடுத்த 4 நாட்களில் வடக்கு உட்புற கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு கட்டிடங்களில் மேற்கூரை சோலார் மின் உற்பத்தி வசதிகளை நிறுவும் பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தித் துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று புதுடெல்லியில் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் வெனிசுவேலா நாட்டின் துணை அதிபருடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார். விமான சேவையில் ஸ்திரத்தன்மையை கொண்டுவரவே 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது. புதுச்சேரியில் குபேர் சாலைக்கு மாற்றப்பட்டுள்ள ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று முதல் நாள் பணிகளை மேற்கொண்டார். தென்மேற்கு பருவமழை வழக்கமான தேதிக்கு 3 நாள் தாமதமாக இன்று கேரளத்தில் தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

நேரம் 6:21, 32 நொடிகள். நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மனம் இருமுதே ஷோ வித் நான் உங்கள் ஆர்ஜே புவி. உங்களுக்கு விருப்பமான பாடலாம் கேட்டு என்ஜாய் பண்ண நினைச்சீங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 2217760 மற்றும் 2275230 என்ற எண் இருக்கு. உங்களுக்கு ஃபேவரட்டான சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள். மனம் இருந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வந்திருக்க ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார். புவனகிரில இருந்து வீரமணி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: என்ன
0: படம் சார்?
1: பெரும்புள்ளி சார்.
0: ஓகே சார், உங்களுக்கான பாட்டு வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார். நன்றி சார்.

0: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है।
1: पिछले 6 वर्षों में पीएम स्वनिधि योजना के तहत 75 लाख से ज्यादा स्ट्रीट वेंडर्स को 17,800 करोड़ रुपए से अधिक के लोन दिए गए हैं। साथ ही ब्याज सब्सिडी और डिजिटल लेन देन पर कैशबैक के रूप में लगभग 800 करोड़ रुपए की सहायता भी प्रदान की गई है। आज देश भर के स्ट्रीट वेंडर्स, जिनमें करीब 46% महिलाएं हैं, अपने व्यापार को नई ऊंचाइयों तक ले जा रहे हैं। पीएम स्वनिधि के 6 साल, उत्साह, सम्मान, स्वाभिमान।
2: நேரம் 6:34, 23 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. மீண்டும் மனம் இருந்த ஷோக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த காலர், வணக்கம்.
3: வணக்கம் போ, நான் சேதராப்பட்டில இருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேன்.
2: தமிழ்ச்செல்வி மேடம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா. நீங்க நல்லா பாட்டு போடல, என்ன வீட்டுல வச்சுங்க.
2: ஓகே ஓகே மேடம், சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு போட்டுறமே?
3: அடுத்த வாரிசு படத்துல இருந்து பேச கூடாது, வெறும் பேச்சில் அந்த பாட்டு.
2: ஓகே மேடம், பேசாம பாட்டு போட்டுறோம். நன்றி மேடம், நன்றி.

0: நேரம் 6:39 45 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 மனம் இருந்த ஷோ தான் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த காலர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராம்குமார், பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு இந்த நேரத்துக்கு வந்து அல்லி அர்ஜுனா படத்துல இருந்து சொல்வாயோ அப்படின்னு ஒரு பாடல் வரும்.
0: சூப்பர், ஓகே சார், உங்களுக்கான சாங் வந்துட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி சார்,
1: தேங்க்யூ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMD கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: மீண்டும் மனம் இருந்த ஷோக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் ஒரு அடுத்த காலர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுகா இளமங்கலம். ஆர் முருகன், ஈ ராமா முருகன், இளமங்கலம்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் இந்த டைம்ல?
1: படம் வந்து சிவாஜி.
0: ஓகே சார்.
1: பாடல் வந்து பல்லே இலக்கா பல்லே இலக்கா தந்திரனோ சூரியனோ.
0: பாட்டே பாட்டீங்களே. ஓகே சார், உங்களுக்கான பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: உங்களுக்கு மாலை நன்றி. வணக்கம்.
0: நன்றி சார். நன்றி.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: மீண்டும் மனமர்ம தேசோக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த காலர், வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நலமா இருக்கு சார். தாங்கள் நலமா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன சாங் வேணும் உங்களுக்கு?
1: படம் பூந்தளி சார், படம்.
0: ஓகே சார்.
1: ராஜா சின்ன ராஜா பாடல்.
0: ஓகே சார், உங்களுக்கான பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: மிக்க நன்றி சார்.
0: ஓகே சார், தேங்க்யூ.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் வெனிசுவேலா நாட்டின் துணை அதிபர் திருமதி டெல்சி ரோட்ரிகஸுடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளின் எல்லா அம்சங்களையும் மறு ஆய்வு செய்து வர்த்தகம், முதலீடுகள், எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கான புதிய வாய்ப்புகளையும் ஆராய்ந்ததாக வெளியுறவு அமைச்சகம் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் மற்றும் டாமனுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது சாலை, மின்சாரம் மற்றும் தொழில்துறை தொடர்பான பல்வேறு திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார். மேற்காசிய பிரச்சினையால் ஏற்பட்டுள்ள அசாதாரண உலக சூழல் தாக்கத்திலிருந்து இந்திய பயணிகளை பாதுகாத்து விமான சேவையில் ஸ்திரத்தன்மையை கொண்டுவரவே 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக

சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது. 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதியத்தை இந்திய விமான சேவை நிறுவனங்கள் வரவேற்றுள்ளன. 29வது தேசிய மின்னாளுகை விருதுகளை மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளது. 7 பிரிவுகளில் மொத்தம் 17 விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் பாரதி பூங்கா எதிரே செயல்பட்டு வந்த ஆளுநர் மாளிகை இன்று முதல் N1 குபேர் சாலை என்ற முகவரிக்கு மாற்றப்பட்டுள்ளது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் புதிய வளாகத்தில் முதல் நாள் பணிகளை தொடக்கி 3 கோப்புகளில் கையெழுத்திட்டார். குடும்ப தலைவிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகையை 2,500 ரூபாயாக உயர்த்த ஒப்புதல் அளிக்கும் கோப்பும் இதில் அடங்கும். தென்மேற்கு பருவமழை வழக்கமான தேதிக்கு 3 நாள் தாமதமாக இன்று கேரளத்தில் தொடங்கியுள்ளது. வரும் 9ஆம் தேதி வரை கேரளத்திலும் புதுச்சேரியின் மாஹே பகுதியிலும் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 4 நாட்களில் வடக்கு உட்புற கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

மனமிருப்பதேஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச சாங் எல்லாம் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்ணு இருக்கு.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: மீண்டும் மனமருதே ஷோக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேர் இதோ. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: மயிலத்து செல்வி ரமேஷ்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், என்ன சாங் வேணும் உங்களுக்கு?
1: விடுதலையில இருந்து தங்கமணி ரங்கமணி.
0: ஓகே சார், உங்களுக்கான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி.
0: நன்றி சார். நன்றி.

0: விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
3: पिछले 6 वर्षों में पीएम स्वनिधि योजना के तहत 75 लाख से ज्यादा स्ट्रीट वेंडर्स को 17,800 करोड़ रुपए से अधिक के लोन दिए गए हैं. साथ ही ब्याज सब्सिडी और डिजिटल लेन देन पर कैशबैक के रूप में लगभग 800 करोड़ रुपए की सहायता भी प्रदान की गई है. आज देश भर के स्ट्रीट वेंडर्स, जिनमें करीब 46% महिलाएं हैं, अपने व्यापार को नई ऊंचाइयों तक ले जा रहे हैं. पीएम स्वनिधि के 6 साल, उत्साह, सम्मान, स्वाभिमान.
4: நேரம் 7:11, 53 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. மீண்டும் மனமரும் தேசுக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்
5: சார். வணக்கம்.
4: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: திருக்கோள் வந்து ராஜா.
4: ராஜா சார், எப்படி இருக்கீங்க?
5: சொல்லுங்க
4: சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
5: மைதிலி என்னை காதலி.
4: ஓகே சார்.
5: எங்கும் மைதிலி.
4: ஓகே சார், வந்துட்டே இருக்கு சார். நன்றி, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னை ஏஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்புத்துறையில் ராணுவ தளவாட

மருந்துகள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பிராந்திய அளவில் ராணுவ அதிகாரிகள் விரைந்து முடிவெடுக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆண்டுக்கு 125,000 கோடி ரூபாய் வரையிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த கொள்கை முடிவு மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டவும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் ராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கும் சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாட்டிற்கும் வழிவகை ஏற்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் இந்தியாவின் வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத்

0: சார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டவும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் ராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கும் சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாட்டிற்கும் வழிவகை ஏற்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் இந்தியாவின் வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உலகளாவிய வணிக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் பல்வேறு நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டதற்கு பாராட்டு தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்கள் திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கூறிய அவர் அரசின் ஆய்வகங்கள் மூலம் இதனை உறுதி செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்தார். அரசு கட்டிடங்களில் மேற்கூரை சூரிய மின்சக்தி உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜோஷி மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறை அதிகாரிகளுடன் இதற்கான பணிகள் குறித்து ஆய்வு செய்ததாக தெரிவித்துள்ளார். இப்பணியில் 80% இலக்கு எட்டப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 53,000 மேற்பட்ட அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 885 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். சூரிய மின்சக்தி கட்டமைப்புகளை விரைவாக முடிக்கப்படுவதை கண்காணிப்பதற்கு தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும் அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனை தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் பயனாளிகளின் நலனுக்காக ஒவ்வொரு அமைச்சகமும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். வரும் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறிய அவர் வறுமையை ஒழித்து அனைவருக்கும் குடிநீர், மின்சாரம், உணவு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். விமான எரிபொருள் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசின் 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தடையற்ற விமான போக்குவரத்திற்கு உதவிடும் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தில் உள்ள இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் மேற்காசிய போர்ச்சூழல் காரணமாக எழுந்துள்ள எரிபொருள் பற்றாக்குறையால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் தடையற்ற விமான போக்குவரத்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிதி ஒதுக்கீடு காரணமாக விமான எரிபொருள் விலை கட்டுக்கடங்காமல் உயர்வது தடுக்கப்படும் என்றும் அவற்றின் விலை நிலையாக பராமரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் எஃகு உற்பத்தி ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதாக எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 1,42,00,000 டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 2.9% கூடுதல் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதத்தில் இதன் நுகர்வு 9% கூடுதலாக இருந்ததாகவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் எஃகு இறக்குமதி 6,90,000 டன்னாகவும் ஏற்றுமதி 5,10,000 டன்னாகவும் இருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி தெரிவித்துள்ளார். காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில காவல்துறை நடத்திய சிறப்பு சோதனையில் 782 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பங்களாதேஷில் இருந்து சட்டவிரோதமாக ஊடுருவிய அவர்கள் அனைவரும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இவர்களுக்கு அடைக்கலம் மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கியவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்ஷ் சங்கவி கூறினார். தேசிய மின் ஆளுமை விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டது. மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில்

0: பல்வேறு பிரிவுகளில் 17 விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் ஆளுமையில் சிறப்பாக செயல்பட்டதற்கு 10 தங்கப்பதக்கங்களும் 6 வெள்ளிப்பதக்கங்களும் 1 ஜூரி விருதும் வழங்கப்பட உள்ளன. ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் நடைபெற உள்ள 29வது தேசிய மின் ஆளுமை மாநாட்டில் இந்த விருதுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கப்பதக்கம் வென்ற அரசு துறைக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், கோப்பை மற்றும் சான்றிதழும் வெள்ளிப்பதக்கம் வெல்லும் துறைக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு துறைகள், மாநில அரசு துறைகள், கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள் ஆகியவை மின் ஆளுமை விருதுக்கு தகுதி பெற்றுள்ளன. அரசு பணிகளுக்கான தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் மத்திய அரசு பணிகள் தேர்வாணையம் UPSC முக அடையாள சரிபார்ப்பு நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வுகள், இந்திய வனப்பணிகள் முதற்கட்ட தேர்வுகளில் முக அடையாள சரிபார்ப்பு பணி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதாகவும் UPSC தெரிவித்துள்ளது. தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் போது அளித்த புகைப்படத்தை கைபேசி உதவியுடன் சரிபார்க்கும் நடைமுறை பின்பற்றப்பட்டதாக ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். தேசிய மின் ஆளுமை பிரிவு இதற்கான தொழில்நுட்பத்தை தயாரித்ததாகவும் அவர் கூறினார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 20 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மின் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும், தீயணைப்பு வீரர்கள் தீயை விரைந்து கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு காந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அவர்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அறிவித்துள்ளார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த சுகாதாரத்துறை அமைச்சர் திரு லிஷாந்த் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள காவலர் தேர்வை 29 லட்சம் பேர் எழுத உள்ளனர். தேர்விற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத், தேர்வு மையங்களுக்கு செல்வோர் குறைந்த கட்டணத்தில் பேருந்தில் பயணம் மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்தார். தேர்வு மையங்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்கவும், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தேர்வு தொடர்பாக சமூக வலைதளத்தில் பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும், தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்திலும், பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறினார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடத்திற்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25, 7 நொடிகள்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: சைபாலின் இன்றொரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: மனம் இருந்த ஷோ தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு அடுத்த நேர் வந்திருக்காங்க. வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோட்டையிலிருந்து ராஜேந்திரன் சார்.
0: ராஜேந்திரன் சார், எப்படி இருக்கீங்க?
1: உங்களை போலவே நலமா இருக்கும் சார்.
0: நல்லா இருக்கீங்க? ஓகே சார், நானும் நல்லா இருக்கேன். என்ன சாங் வேணும் சார் உங்களுக்கு?
1: தண்டலை என்ன சொல்ற படத்துல இருந்து ஒரு பாட்டு சார்.
0: ஓகே சார், உங்களுக்கான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: நேர்கள் கேட்கவிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்புதே.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: மீண்டும் மனமிருந்த ஷோக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேர் இதோ. வணக்கம்.
3: இனிய இரவு வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் சார். எப்படி

0: சூப்பரா போயிட்டு இருக்கு சார். உங்களுக்கு?
1: எனக்கும் ரொம்ப ஹாப்பி சார். இன்னைக்கு ஒரு சூப்பரான பாட்டு கேட்கலான்னு இருக்கேன்.
0: சூப்பர், சொல்லுங்க சொல்லுங்க சார், என்ன சாங் வேணும்? ஓகே சார்.
1: இந்த ஸ்டில் என்ற ஒரு மழை துளி அப்படின்ட்டு
0: நன்றி.
1: பாய் சார்.

0: மனம் இருந்த ஷோ தான் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த காலர் இதோ. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: சபாபதி.
0: சபாபதி சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், என்ன சாங் வேணும் உங்களுக்கு?
1: முதல் மரியாதை வந்து வெற்றி வேறு வாசம்.
0: ஓகே சார், உங்களுக்கு நான் சாங் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி.
0: நன்றி சார். நன்றி.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: மீண்டும் மனம் இருந்த ஷோக்கு வந்தாச்சு. நேரம் 7:41, 17 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. அடுத்த நேரம் இதை வந்திருக்காங்க. வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யாரு?

0: எங்க பேசுறீங்க?
1: ஜெயா
0: மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க மேடம், என்ன சாங் வேணும் உங்களுக்கு?
1: பாடல்
0: மண்ணின் இந்த காதல். ஓகே மேடம், உங்களுக்கான சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி மேடம், நன்றி.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் டிஆர் வைடிஎம் டி கம்பிகளின் மனம் விரும்புது.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம் டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: வணக்கம் மிக்க தோழருக்கு முன்ன வணக்கம்.
1: வணக்கம் சார், யாரு எங்கிருந்து பேசுறீங்க?
0: மா கலையரசு நல்லா பாளையம்.
1: சொல்லுங்க சார், என்ன சாங் வேணும் உங்களுக்கு?
0: காதல் கிளியை தன் கூட்டுக்கு கொண்டு வரும் கிராமத்து கிளிகளுக்காக ஒரு பாடல். இது வந்து கேட்காத ஒரு பாடலை எமக்காக தேடி கொடுத்த தங்களுக்கு ஒரு நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றி.
1: என்ன என்ன பாட்டு சார்?

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், என்ன சாங் வேணும் உங்களுக்கு?
1: வானத்தை போலத்திலும் வானத்தை போலிருந்து நதியே, அந்த பாட்டு சார்.
0: ஓகே சார், உங்களுக்கான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி சார்.
0: நன்றி சார்.

மனமிருந்தே ஷோவோட நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் காப்பான் திரைப்படத்திலிருந்து. இன்னைக்கு கால் பண்ண முடியலன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. நாளைக்கு காலையில் இணையவழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியும் இருக்குது, அதோட நாளைக்கு ஈவினிங்கும் மனமிருந்தே ஷோ இருக்குது. கால் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்புது.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. யோகா உலகிற்கு இந்தியா வழங்கிய காலம் தாண்டிய கொடை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று அகமதாபாத்தில் முதலாவது உலக யோகா விளையாட்டு சாம்பியன் பட்ட போட்டிகளின் தொடக்க விழாவில் மெய்நிகர் முறையில் உரையாற்றிய அவர், உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைப்பதே யோகா என்றும், ஆரோக்கியமான நல்லிணக்க உலகம் ஒன்றை உருவாக்க யோகா பெருமளவு உதவும் என்றும் கூறினார். உலக யோகா விளையாட்டு சாம்பியன் பட்ட போட்டிகளால் உலக அளவிலான விளையாட்டு அரங்குகளில் யோகாவிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்றும், இந்திய இளைஞர்களுக்கு இத்துறையில் பல வாய்ப்புகள் உருவாகும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் மற்றும் டாமனுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது சாலை, மின்சாரம் மற்றும் தொழில்துறை தொடர்பான பல்வேறு திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார். மேற்காசிய பிரச்சினையால் ஏற்பட்டுள்ள அசாதாரண உலகச் சூழல் தாக்கத்தில் இருந்து இந்திய பயணிகளை பாதுகாத்து விமான சேவையில் ஸ்திரத்தன்மையை கொண்டுவரவே 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது. 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதியத்தை இந்திய விமான சேவை நிறுவனங்கள் வரவேற்றுள்ளன.

புதுச்சேரி ஆளுநர் மாளிகை குபேர் சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று புதிய வளாகத்தில் முதல் நாள் பணிகளை தொடக்கி மூன்று கோப்புகளில் கையெழுத்திட்டார். குடும்ப தலைவிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகையை 2500 ரூபாயாக உயர்த்த ஒப்புதல் அளிக்கும் கோப்பும் இதில் அடங்கும். தென்மேற்கு பருவமழை வழக்கமான தேதிக்கு 3 நாள் தாமதமாக இன்று கேரளத்தில் தொடங்கியுள்ளது. வரும் 9ஆம் தேதி வரை கேரளத்திலும் புதுச்சேரியின் மாஹே பகுதியிலும் கனமுதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 4 நாட்களில் வடக்கு, உட்புற கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. நேயர்களுக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாசுதின நல்வாழ்த்துக்கள்.

கண்ணா நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, அதாவது சோலார் பேனல. எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேர்களே, இன்னும் சில உணர்வுகளை கேட்கலாம். மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். தென்சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே புவி. தென்சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்திலிருந்து.

சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நிகழ்ச்சி வரும் அடுத்த பாடல் கோப்ரா திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நேரம் 9:34, 22 நொடிகள். தேன்சினி தேவானம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து.

0: இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

நேரம் 9:54 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தென்சின் தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மின்னலைய திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் இதுவரை கேட்ட பாடல் அலைப்பாதிய திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பிரியமானவளே திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:06:20. தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து.

0: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து.
1: டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் விஜய் பேசுகிறேன். என்னை ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ். சுத்த போய் என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. பொண்ணு

நேரம் 10:22:15 ஆகிட்டு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்தேவனம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சாமுராய் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:28 52 நொடிகள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, சுற்றுச்சூழல் காப்போம் சுகமாக வாழ்வோம். வழங்குபவர் பாப்பாக்குடி அ முருகன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி, திருநெல்வேலி, சென்னை அஞ்சல். ஆறு 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அங்கக வேளாண்மையில் ரைசோபியம் மற்றும் அசோஸ்பைரில்லம் பயன்பாடுகள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழலறிவோம், நம் அதிர்காலத்திற்கான காலநிலை மாற்றத் தீர்வுகள் இயற்கையால் ஊக்கமளிக்கப்பட்டவை. வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, கற்ப காலத்தில் 2-3 மாதங்களில் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். எல். ஜெயவாணி அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர். ஜே. ஜனா. சைபாலின் இன்றொரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் என்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதி, +2 பிறகு என்ன படிக்கலாம் குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி. வரலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர். ஜே. ஆஷா. 2:15 காலத்தை வென்ற காணங்கள், 3 மணிக்கு ஹலோ டாக்டர், குழந்தைகள் அவசர சிகிச்சைகளில் காய்ச்சல் வலிப்பு மற்றும் விஷ பாதிப்பு குறித்து புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் குழந்தைகள் நலத்துறை மருத்துவர் டாக்டர் நித்யானந்தி என்கிற ராஜேஸ்வரி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. நான்கு மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு. நேரலில் இணைகிறார் ஆர். ஜே. சாண்டி. 6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 வரை மீண்டும், 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதி தொலைபேசி வரி நேர் விருப்பம். எட்டு 5 முதல் 9 மணி வரை

மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல் 9:15 செய்திச் சுடர், 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒளிபரப்பு நிறைவேறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.